நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 27 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:42 தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். அதிகாரம் தீவினை எச்சம் குரல் எண் 206. விளக்கம்: துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM Rainbow-வில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: இது நம்ம புதுவை.
4: மன்னா,
5: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
4: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
5: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
4: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி?
4: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா, ஆமா.
7: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
8: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
7: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
9: தொட்டா
7: தூக்கிடுவாங்க.
9: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
7: சொல்லவே சொல்லாதீங்க.
9: சொன்னா
7: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
0: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
7: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
10: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
10: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
10: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 6:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆரம்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க. உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வழங்குபவர் முனிவர் எஸ் ஷாகுல் அமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயகம் மிஷன் சூப்பர்

ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. ஸ்டெராய்ட் கிரீம்கள் உடனடி நிவாரணம், பின்னால் பிரச்சனையா? விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலை இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:57 வரையிலும் மனம் வருவதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:00 முதல் 8:30 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை குறித்த முன்னோட்டம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 8:30 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. கலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர உலா, 8:02 முதல் 8:15 வரை, மீண்டும் 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம், 9:00 அரங்கிசை பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வரம், வேலூர் எஸ் எம் எஸ் தரணிகுமார் அவர்களின் தவல் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நிகர் விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை குறித்து முனைவர் த டான் ஸ்டோனி அவருடன் உரையாடலின் முதற்பகுதியினை கேட்கலாம், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 12:00 எடுத்த முடிவு சரியா நாடகம், எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள், நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், மீனாட்சி, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, தாடே பள்ளி லோகநாத் சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி, நேபாளி மொழி பாடல் இயற்றியவர் ருத்ரா பௌத்வால் அவர்கள்,
நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல் 2

குடும்பத்தினருக்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கருப்பு எனும் தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தாரண நிகழ்ச்சி 6 மணி முதல் 6:10 வரையிலும் மீண்டும் 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சனம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவர் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்கள் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணி முதல் 8:30 வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 8:30 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 1215 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. சேவை செய்திகள். புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அருள்மிகு வலம்புரி ராஜகணபதி அருள்மிகு பஞ்சநாதீஸ்வரர் கோவில் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் 48 நாள் மண்டல பூஜைகள் நடைபெறும்.

0: பிடிக்குமே.
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரண்மனை. தன் பரிவாரங்கள் சூழ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நிதானமாக வருகின்றான் தென்னாலிராமன். என்ன தென்னாலிராமா, சாப்பாட்டு முடிக்க இவ்வளவு நேரமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் என்று எரிச்சலுடன் மன்னன் பேச, தென்னாலிராமனுக்கு வந்ததே அப்படி ஒரு கோபம். அரசே, தென்னாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இந்த இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமா, சாப்பிடுவது பெரிய வித்தை தான்.

0: விடு விடு என்று அரசன் சொன்னதும் தெனாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ண அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமாற வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து விருந்து எப்படி இருந்தது என்று தென்னாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதும் இல்லை, உண்டதும் இல்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தெனாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார், ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தால் நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார். அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று அவன் கூற நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும் வகையில் கூட அந்த சாம்பல் மணத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தெனாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திர கதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே இரண்டு வாய் அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவை கருதி சாப்பிடும் உணவானது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கிங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகி விடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 6:14:46.

நேர்களே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மன கமழவரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 6:35 உழவருக்கான செய்திகள். இதில் அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருதமுத்தின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, வேலையாட கொள்ளைக்கு போயிட்டேன், நெல்லுக்கு தண்ணி மடைய மாத்திட்டேன், அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ஆபீஸரையும் பார்த்துட்டு வந்துடுவோம். யாரும் எது தப்பெல்லாம் வருது, காத்து முத்து போல தான் இருக்குது, அவரு தான் நினைக்கிறான். ஆ, அவரே தான் இல்லை, சைக்கிளில் புல்லு கட்டு மாதிரி ஏதோ கட்டுன்னு வர்றாரு, என்னன்னு தெரியல. காத்தமுத்தா,
2: ஆ ஓ கருத்தமுத்தா, இருப்பா சைக்கிள் வரமானு போட்டுறேன். என்னப்பா எத்தாப்புல வர,
1: கொள்ளைக்கு போறோம் காதமுத்த.
2: சரி.
1: ஆமா, என்ன சைக்கிள்ல ஏதோ அகத்திக்கிற மாதிரி இருக்குதா?
2: ஆமாப்பா, அகத்திக்கிற வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்.
1: வீட்டுக்கு எடுத்து மாதிரியா? எதுக்கு ஆடு மாடுகளுக்கு கொடுக்கறது கட்டு மாதிரியா?

0: எப்பா, நான் வாங்கிட்டு வர்றது ரெண்டே கட்டு, அமாவாசைக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு போறேன்.
1: ஓ, அதான் அமாவாசைக்கு இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அகத்திக்கரா.
0: எப்பா, நீ ஆடு மாட்டிலேயே இருக்காத, மனுஷனும் சாப்பிடலாம்ப்பா அகத்திக்கீரைய.
1: என்னதான், மனுஷங்களும் சாப்பிடலாமா?
0: என்னப்பா புதுசு புதுசா கேக்குற, அகத்திக்கீரையில சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நாமளும் சாப்பிடலாம்ப்பா.
1: காத்து முத்து, நான் இதுவரையும் சாப்பிட்டதே இல்லப்பா அந்த அகத்திக்கீரையா.
0: எப்பா சாப்பிட்டு பாருப்பா, அதுவும் நல்லா இருக்கும்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. அகத்திக்கீரைய கொண்டு வந்து டவுன்ல டன்னு கணக்குல வித்துட்டு இருக்காங்க, நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்து கேக்குற.
1: காத்து முத்த, நான் ஆடு மாடுங்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதாம்பா கேள்விப்பட்டிருக்கேன்.
0: கருத்தமுத்து, ஆடு மாடுக்கும் இது அருமையான ஒரு உணவு தான், ஒரு கீரையை கொடுக்கறது நல்ல ஒரு உணவு தான், ஆனா மனுஷங்களும் சாப்பிடலாம்ப்பா. இத வந்து பயிர் பண்ணி நல்ல லாபம் அடையக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இருக்காங்கன்னா பாத்துக்கிய.
1: ஓஹோ, நான் சிறுகீரை அரைக்கீரை மிளகரை இதெல்லாம் பயிர் வைக்கிறேன், அப்ப அகத்துக்கீரை பயிர் வைக்கட்டுமா?
0: எப்பா, தாராளமா பண்ணலாம்ப்பா.
1: லாபம் வரும்ல? நல்லா
0: நல்ல லாபம் வரும்ப்பா. எல்லா வகை மண்ணிலையும் வளரக்கூடிய மரங்கள்ல இந்த அகத்தி மரமும் ஒண்ணுப்பா.
1: ஓஹோ,
0: வெப்ப மண்டல இலையுதிர் காடுகள்ல அதிகமா வளருதான் அகத்தி. வளமான ஈர மண்ணுல நல்லா வளரக்கூடியது. பொதுவா வெற்றில கொடி, மிளகு கொடி இதெல்லாம் படர்வதற்கு ஒரு மர வகையா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்க்குறாங்க. இந்த கொடிகளை இந்த மரத்துல ஏத்தி விடுவாங்க. அகத்தி மரம் குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடியதுதான், 25 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதிகமா பக்க கிளைகள்லாம் இருக்காது, இலைகள் எதிர் வரிசையில அமைஞ்சிருக்கும். மரப்பட்டை இருக்குல்ல, சாம்பல் நிறத்துல இருக்கும்பா. இந்த மரப்பட்டைகள்லாம் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுப்பா.
1: காத்துமுத்த, அப்ப அகத்துக்கீரைய நானும் வளர்க்குறேன்பா என்னுடைய நிலத்திலயா? அதனால அகத்திக்கீரைய சாகுபடி முறைகள்லாம் சொல்லுப்பா. அதாவது விதை போட்டு வளர்க்கணுமா, இல்ல நாத்தா இருக்குதா, வேற என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் தேவைப்படுது, இத பத்தி பல தகவல்கள் இருந்தா சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா. அகத்திக்கீரை விதையா போட்டு மரமா வளர்க்கறவங்களும் இருக்காங்க,
1: சரி,
0: நாத்து விட்டு பயிர் பண்றவங்களும் இருக்காங்க. 1 கிலோ விதை நம்ம வாங்கணும்னா 15,000 to 16,000 விதைகள் அதுல இருக்கும்.
1: ஓஹோ,
0: 1 வருடம் வரைக்கும் முளைப்பு தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த அகத்தி விதைக்கு இருக்குதுப்பா. 80% to 90% வரைக்கும் விதை முளைப்பு திறன் இருக்குது. மரத்திலேருந்து காய் பழுத்து அப்படி நெற்று வருது இல்ல, அது பொதுவா ஏப்ரல் மே மாதத்துல சேகரிச்சு வச்சுக்கணும் நம்ம.
1: ஓஹோ,
0: நேரடி விதைகள் மூலமும் நம்ம சாகுபடி செய்யலாம், நாற்றங்கால் நடவு முறையிலையும் சாகுபடி செய்யலாம்.
1: இது எப்ப வேணாலும் பயிரிடலாமா?
0: எப்ப வேணாலும் பயிரிடலாம்ப்பா.
1: பருவ காலங்கள்லாம் இல்ல
0: அதுக்குன்னு, ஒண்ணு தனி காலம் எதுவும் இல்ல. வடகிழக்கு பருவமழை தொடங்கறதுக்கு முன்னாடியே இத பயிர் பண்றது ரொம்ப நல்லது.
1: ஓஹோ,
0: பரவலா அனைத்து வகை மண்ணிலையும் பயிர் பண்ணலாம். 40 to 47 degrees Celsius வெப்பநிலை இருந்தா கூட இது வளரக்கூடிய தன்மை உடையது. சாதகமான சூழ்நிலைகள்னு பார்த்தோம்னா, மழை வந்து 1500 mm அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவ்வளவு மழை அந்த மாதிரி இருந்தா கூட தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியதுப்பா. ஆமா, வறட்சி மற்றும் பனியை கூட தாங்கக்கூடியது. பொதுவா இது என்னன்னா ஒரு ஒளி விரும்பி மரம், அதாவது வெளிச்சத்தை விரும்பக்கூடிய ஒரு மரம். அதனால நம்ம நல்ல வெயில் படக்கூடிய இடமா பார்த்துதான் நம்ம இதை பயிர் செய்யணும். அதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். பூ பாத்தீங்கன்னா அப்படியே சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்துல இருக்கும். காய்கள் லேசா அப்படியே பீன்ஸ் மாதிரி இருக்கும்பா. முற்றிய விதைகள் வெடிச்சு அப்படியே செதறக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு காய்ப்பா இது. இதுல நீ இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து விதைய பத்தி நான் சொல்லிட்டேன், அப்புறம் நடவு முறையில பண்ணலாம்னு சொன்னேன். இந்த பாலித்தீன் பையில நம்ம வந்து விதைகளை இட்டு அதுல இருந்து சாதாரணமா மற்ற மணலும் எருவும் கலந்த இடுபொருள்லாம் போட்டு அந்த விதைய வளர்த்துட்டு வரணும். விதைய வளர்த்து ஒரு 3 to 5 நாள்ல அது முளைக்க தொடங்கிடும். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசா தண்ணி காட்டணும். 3 மாசம் நாற்று நடவுக்கு ஏற்றதுப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: இந்த மாதிரி நம்ம நடவு முறையிலையும் நம்ம பண்ணலாம். விதையா நம்ம விடுறோம் அப்படின்னா 30 cm ஆழத்துல விதைகளை நேரடியா நம்ம விதைக்கணும். இடைவெளி வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர், ரொம்ப கிட்டத்தட்ட இல்லாம 2 மீட்டர், அதாவது 1.8 மீட்டர்னா பாத்துக்கீங்க கணக்கு, அந்த அளவுல இருக்கணும். குழியோடைய அளவு 30 cm இருக்கு, அதாவது 30 cm உயரம், 30 cm அகலம், 30 cm ஆழம், இந்த மாதிரி பாத்துக்கணும். நம்ம பருவமழை வருது இல்லையா, அந்த நேரத்துல விதைக்கிறது, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பகுதியில் அது வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி

0: இதெல்லாம் ரெடி பண்ணி விதைச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா.
1: காத்துமுத்த, அகத்தி மரத்துல இருந்து கீரை எவ்வளவு கிடைக்கும், அந்த மகசூலை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. இது போக இந்த மரம் வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுது அதையும் கொஞ்சம் சொல்லுப்பா. தெரிஞ்சா
0: அர்த்தமுத்து, அகத்தி கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மரத்துல இருந்து 4-9 கிலோ கீரை வந்து நமக்கு மகசூலா கிடைக்கும். விதைக்கப்பட்டதுல இருந்து 8 மாதத்துல நம்ம அறுவடைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு 60 நாள்லேருந்து 80 நாளைக்கு ஒரு முறை நாம இலைகளை கீரைக்காக நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம்.
1: சரி,
0: இது போக சாதாரணமாக அந்த மிளகு போன்ற அந்த பயிர்கள் வளர்றதுக்கு ஒரு ஊடு பயிராக இதை பயன்படுத்துகிறோம். வெற்றில அப்புறம் தீவன பயிர்களையும் ஊடு பயிராக பயிரிடலாம். மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2600 ரூபா ஒரு டன்னு அந்த விலையில் கிடைக்குது. அகத்தி கீரை வந்து கோழி ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. அகத்தி இலையிலேருந்து ஒரு வகை தைலம் கூட தயாரிக்கிறாங்களாம்பா. ஆமாப்பா, அகத்தியுடைய அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அப்புறம் வேறு இதெல்லாம் மருந்து பொருட்கள் செய்ய பயன்படுது. அகத்தியுடைய மர குச்சிகள் அதை வந்து கூரை வேய்வதற்கு பயன்படுத்துறாங்க. அகத்தி பட்டையிலிருந்து உரித்து எடுக்கப்படும் ஒரு வகை நார் அது அந்த மீன்பிடி வலைகளில் பயன்படுத்துறாங்கப்பா. அகத்தி பட்டைய தோல் தொழிலுக்கும் பயன்படுத்துறாங்க. அகத்தி பட்டையின் சாறு சிறங்குக்கு மருந்தாகவும் பயன்படுது. வேர் வந்து மூட்டு வலிக்கு மருந்தா அரைச்சி பயன்படுத்துறாங்க. வெண்மை நிற அகத்தி மரம் இருக்குல்ல, அதுலேருந்து பொம்மை செய்யறது அப்புறம் வெடி மருந்து செய்யறது இதுக்கெல்லாம் கூட பயன்படுதாம்பா. அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அதனால அகத்திக்கீரைய அப்பப்ப நம்ம சாப்பிட்றது நல்லதுப்பா. பொதுவாக கருத்தமுத்து, அகத்தி மரம் இருக்குல்ல, அதனுடைய வேர் வந்து வேர் முடிச்சுகள் உடையது. அதனால காத்துல இருக்கக்கூடிய தழைச்சத்தை கரகிச்சு நிலைநிறுத்தக்கூடியது. அதனால மண்ணுடைய வளம் பெருகும். நீ அகத்தி கீரைய சாகுபடி செஞ்சுட்டு வேற பயிரை பண்ணும் போது மண்ணுல நல்ல வளம் கூடி இருக்கிறத நீ நேராவே பார்க்கலாம்பா. அதனால தாராளமா அகத்தி மரம் அதை சாகுபடி செய்யறதுல நீ இறங்கலாம்.
1: காத்துமுத்த, இந்த அகத்தி மரத்தை சாகுபடி செஞ்சே ஆகணும்பா. கேவிக்கு போயிட்ட அகத்தி விதைய வாங்கிய பயிர் செஞ்ச நல்ல அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ தாராளமா செய்ய. அகத்தி எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கறத உன்ட்ட நான் சொல்லிட்டேன். நான் மதியானம் எங்க வீட்டுல அகத்தி கீரை சாம்பார் தான் வைக்க போறேன்.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, நீ எங்க வீட்டு பக்கம் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி காத்துமுத்த, நான் இதுவரையும் அகத்தி கீரையே சாப்பிட்டது இல்ல, நான் கொள்ளைக்கு போயிட்டேன். அப்படியே விவசாய ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வந்துரு, மதியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருப்பா.
1: கட்டாயம் 1 மணிக்கு உங்க வீட்டுல டான்னு வந்து நிப்பான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.
1: சரி,
0: நான் இப்ப கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பாத்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவுக்கான செய்திகள். இதில் அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு

0: தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200 மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமுகன் குவாத்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமுகன் குவாத்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி

0: மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: இருவரி செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம்.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன்னகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002. வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
5: பல்லுயிர் பெருக்கம் என்பது அனைத்து மூலங்களிலிருந்தும் வரும் உயிரினங்களுக்கும் அவை அங்கம் வகிக்கும் சூழலியல் தொகுப்புகளுக்கும் இடையே காணப்படும் மாறுபாடுகளை குறிக்கும். மேலும்

இது சிற்றினங்களுக்குள்ளான அல்லது சிற்றினங்களுக்கு இடையேயான மற்றும் சூழல் மண்டலங்களின் பன்முகத்தன்மையை உள்ளடக்கியது. உயிரியல் வளங்கள் என்பது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் அல்லது அவற்றின் பாகங்கள், அவற்றின் மரபணு பொருட்கள் மற்றும் துணை பொருட்கள், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தவிர உண்மையான அல்லது சாத்தியமான பயன்பாடு அல்லது மதிப்புடையவற்றை குறிக்கும். ஆனால் மனித மரபணு பொருட்களை இது உள்ளடக்காது. 1992 ஐக்கிய நாடுகள் 10வது உயிரியல் பன்முகத்தன்மை மாநாட்டின் முடிவுகளின்படி இந்தியாவின் சொந்த உயிரியல் வளங்களை பயன்படுத்துவதற்கான இறையாண்மை உரிமைகளை அங்கீகரிக்கும் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 உருவாக்கப்பட்டது. இச்சட்டம் உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றின் நீடித்த பயன்பாட்டை நிர்வகித்தல் மற்றும் உயிரியல் வளங்களின் பயன்பாடு மற்றும் அது குறித்த அறிவினால் எழும் நன்மைகளை உள்ளூர் சமூகங்களுடன் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி பின்வரும் நடவடிக்கைகள் தடை செய்யப்படுகின்றன.

0: உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றின் நீடித்த பயன்பாட்டை நிர்வகித்தல் மற்றும் உயிரியல் வளங்களின் பயன்பாடு மற்றும் அது குறித்த அறிவினால் எழும் நன்மைகளை உள்ளூர் சமூகங்களுடன் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி பின்வரும் நடவடிக்கைகள் தடை செய்யப்படுகின்றன. முதலாவதாக, இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் உயிரியல் வளத்தை தனது ஆராய்ச்சி அல்லது வணிக பயன்பாட்டிற்காக பெறும் எந்த ஒரு நபரோ அல்லது அமைப்போ இந்தியாவை தளமாக கொண்டதோ அல்லது இல்லாததோ இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, இந்தியாவில் காணப்படும் அல்லது இந்தியாவிலிருந்து பெறப்படும் எந்த ஒரு உயிரியல் வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சியின் முடிவுகளையும் மாற்றுதல் தடை செய்யப்படுகிறது. மூன்றாவதாக, இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் வளங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கண்டுபிடிப்பின் மீதும் அறிவுசார் சொத்துரிமை கோருதல் தடை செய்யப்படுகிறது. அடுத்ததாக, இந்த சட்டத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ள விலக்குகளை பார்ப்போம். வழக்கமாக பண்டங்களாக வர்த்தகம் செய்யப்படும் இந்திய உயிரியல் வளங்களை இந்த சட்டம் விலக்குகிறது. உயிரியல் வளங்கள் வணிக பொருட்களாக பயன்படுத்தப்படும் வரையிலும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தாத வரையிலும் மட்டுமே இத்தகைய விலக்கு செல்லுபடியாகும். மேலும் இந்திய உயிரியல் வளங்கள் மற்றும் அது தொடர்பான அறிவின் பாரம்பரிய பயன்பாடுகளையும் மத்திய அரசின் ஒப்புதலுடன் இந்தியா மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இடையே கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களில் இவை பயன்படுத்தப்படும் போது ஏற்படும் பயன்பாடுகளையும் இந்த சட்டம் விளக்குகிறது. மேலும் பயிரிடுவோர், வளர்ப்போர், அதாவது விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், தேனீ வளர்ப்போர் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள், ஹக்கீம்கள் ஆகியோரின் பயன்பாடுகளுக்கும் விலக்களிக்கிறது. உயிரியல் வளங்களுக்கான அணுகலை ஒழுங்குபடுத்துவதற்காக இச்சட்டம் ஒரு மும்முனை கட்டமைப்பை முன்மொழிந்துள்ளது. தேசிய பல்லுயிர் ஆணையம், மாநில பல்லுயிர் வாரியம், பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள், அதாவது பிஎம்சி உள்ளூர் மட்டத்தில் செயல்படுபவைகளாகும். நாட்டின் உயிரியல் இயற்கை வளங்கள் தொடர்பான எந்த ஒரு ஆராய்ச்சி திட்டத்தையும் மேற்கொள்வதற்காக இந்த சட்டம் இந்த அதிகார அமைப்புகளுக்கு சிறப்பு நிதியையும் ஒரு தனி நிதி ஒதுக்கீட்டையும் வழங்குகிறது. இது உயிரியல் வளங்களின் எந்த ஒரு பயன்பாட்டையும் அதன் நிலையான பயன்பாட்டையும் மேற்பார்வையிடும். மேலும் நிதி முதலீடுகள் மற்றும் அவற்றின் வருவாயை கட்டுப்படுத்தி இந்த மூலதனத்தை உரிய முறையில் கையாளும். இந்த சட்டம் அதன் கீழ் வரும் அனைத்து குற்றங்களையும் புலன் விசாரணைக்குட்பட்டவை, மேலும் பிணையில் வெளிவர முடியாதவை என வரையறுக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில, உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய நிதி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள விக்சித் பாரத் பயண திட்டத்திற்கான நிதியளிப்பு குறித்த 2 நாள் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், நிதியமைச்சர்கள் மற்றும் நிதித்துறை செயலர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இம்மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுக்கான ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 பாடங்களின் விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இந்த விடைக்குறிப்புகளை தேர்வர்கள் UGCnet.NTA.NIC.in என்ற யுஜிசி நெட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பு நிறுவனத்தைச் சேர்ந்த 4 சிறப்பு மருத்துவர்கள் குழு இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்க உள்ளது. காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடவர் T20 கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானை 127

0: ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முன்னதாக நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் வென்றிருந்த இந்திய அணி இந்த தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது.
2: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: அந்த நாட்களில் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு வேடிக்கை பார்க்க வருவோருக்கும் பிரதிநிதிகளுக்கும் அதிக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் கையை தூக்குவார்கள். எல்லா தீர்மானங்களும் ஏகமனதாக நிறைவேறும். என் தீர்மான விஷயத்திலும் இதேதான் நடந்ததாகையால் அதன் முக்கியத்துவம் போய்விட்டதாகவே நான் கருதினேன். என்றாலும் காங்கிரஸில் அது நிறைவேறியது என்பது மாத்திரமே என் மனத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்க போதுமானதாக இருந்தது. காங்கிரஸ் முத்திரை வைத்து விட்டதென்றால் அதை நாடு முழுவதும் அங்கீகரித்து விட்டது என்று ஆகுமாகையால் எவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க அதுவே போதும். காங்கிரஸ் மகாநாடு முடிந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருந்த வேலை சம்பந்தமாக வர்த்தக சங்கத்தையும் மற்றும் பலரையும் நான் காண வேண்டியிருந்ததால் கொல்கத்தாவில் ஒரு மாத காலம் தங்கினேன். இத்தடவை ஹோட்டலில் தங்கவில்லை. அதற்கு பதிலாக இந்தியா கிளப்பில் ஓர் அறையில் தங்குவதற்கு வேண்டிய அறிமுகத்தை பெற ஏற்பாடு செய்து கொண்டேன். அந்த கிளப் உறுப்பினர்களில் சில பிரபலமான இந்தியரும் உண்டு. அவர்களுடன் தொடர்பு கொண்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலையில் அவர்களுக்கு சிரத்தையை உண்டாக்க வேண்டும் என்றும் எண்ணினேன். பில்லியர்டு விளையாடுவதற்காக கோகலே இந்த கிளப்புக்கு அடிக்கடி வருவது உண்டு. நான் கொல்கத்தாவில் கொஞ்ச காலம் தங்க வேண்டியிருந்தது என்பதை அவர் அறிந்ததும் தம்முடன் வந்து தங்குமாறு அவர் என்னை அழைத்தார். இந்த அழைப்பை நன்றியறிதலுடன் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நானாக அங்கே போவது சரியல்ல என்று எண்ணினேன். அவர் இரண்டொரு நாள் பொறுத்து பார்த்தார். நான் வராது போகவே அவரே நேரில் வந்து என்னை அழைத்துச் சென்றார். கூச்சப்படும் என் சுபாவத்தை கண்டுகொண்டதும் அவர்

0: காந்தி, நீங்கள் இந்நாட்டில் இருக்க வேண்டியவர். ஆகவே இப்படி கூச்சப்பட்டு கொண்டிருந்தால் காரியம் நடக்காது. எவ்வளவு பேரோடு பழகுவது சாத்தியமோ அவ்வளவு பேரோடும் நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காங்கிரஸ் வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். கோகலேயுடன் நான் தங்கியதை பற்றி கூறும் முன்பு இந்தியா கிளப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சமயம் லார்டு கர்சான் தமது தர்பாரை நடத்தினார். தர்பாருக்கு அழைக்கப் பெற்றிருந்த ராஜாக்களும் மகாராஜாக்களில் சிலரும் இந்த கிளப்பில் அங்கத்தினர்கள். கிளப்பில் இருக்கும்போது அவர்கள் எப்பொழுதும் வங்காளிகள் வழக்கமாக அணியும் உயர்ந்த வேஷ்டி கட்டி சட்டையும் அங்கவஸ்திரமும் போட்டிருப்பார்கள். ஆனால் தர்பார் தினத்தன்று அவர்கள் வேலைக்காரர்கள் அணிவதை போன்ற கால் சட்டைகளை போட்டுக்கொண்டு பளபளப்பான பூட்ஸுகளும் அணிந்து இருந்ததை கண்டேன். இதை பார்த்து என் மனம் வேதனை அடைந்தது. இந்த உடை மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று அவர்களில் ஒருவரை விசாரித்தேன். எங்களுடைய துர்பாகிய நிலைமை எங்களுக்குத்தான் தெரியும். எங்கள் செல்வத்தையும் பட்டங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு அவமானங்களுக்கெல்லாம் நாங்கள் உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதையும் நாங்கள் மட்டுமே அறிவோம் என்று அவர் பதில் கூறினார். ஆனால் வேலைக்காரர்கள் அணியக்கூடிய இந்த கால் சட்டையும் பளபளப்பான பூட்ஸுகளும் எதற்காக என்றேன். எங்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருப்பதாக காண்கிறீர்களா என்று அவர் சொல்லிவிட்டு இவ்வாறு கூறினார். அவர்கள் எங்கள் வேலைக்காரர்கள், நாங்களோ லார்டு கர்சானின் வேலைக்காரர்கள். தர்பாருக்கு நான் போகாமல் இருந்து விட்டால் அதன் விளைவுகளை நான் அனுபவிக்க நேரும். நான் எப்பொழுதும் அணியும் ஆடையுடன் அதற்கு போனால் அது ஒரு குற்றமாகிவிடும். லார்டு கர்சானுடன் பேசும் சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக நான் அங்கே போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றார். இவ்விதம் மனமிட்டு பேசிய அந்நண்பருக்காக பரிதாபப்பட்டேன். இது மற்றொரு தர்பாரை எனக்கு நினைவூட்டுகிறது. இந்து சர்வ கலாசாலைக்கு லார்டு ஹார்டிஞ்சு அஸ்திவாரக்கல் நாட்டிய போது அங்கே ஒரு தர்பார் நடந்தது. ராஜாக்களும் மகாராஜாக்களும் குழுமியிருந்தனர். இந்த விழாவுக்கு வருமாறு பண்டித மாளவியாஜி என்னை பிரத்யேகமாக அழைத்திருந்தார். நானும் போயிருந்தேன். மகாராஜாக்கள் பெண்களைப் போல ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருப்பதை பார்த்து மனம் வருந்தினேன். அவர்கள் பட்டு கால் சட்டை போட்டுக்கொண்டு பட்டு சட்டைகளும் அணிந்திருந்தனர். கழுத்தை சுற்றி முத்துமாலை தரித்திருந்ததோடு கைகளில் கொலுசுகளும் போட்டிருந்தார்கள். அவர்களுடைய தலைப்பாகைகளில் முத்து வைரப்பதக்கங்கள் இருந்தன. இவ்வளவும் போதாதென்று தங்கப்பிடி போட்ட பட்டா கத்திகள் அவர்களுடைய அரை கச்சைகளிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த ஆடை அலங்காரங்கள் எல்லாம் அவர்களுடைய அடிமைத்தனத்தின் சின்னங்களே அன்றி அவர்களது ராஜ சின்னங்கள் அல்ல என்பதை கண்டேன். தங்களுடைய பேடித்தனத்தை காட்டும் இப்பட்டங்களை எல்லாம் இவர்கள் தங்கள் இஷ்டப்படி விரும்பி அணிந்திருந்தார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ராஜாக்கள் தங்களுடைய ஆபரணங்களையெல்லாம் இத்தகைய வைபவங்களுக்கு அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை பின்னால் அறிந்து கொண்டேன். இப்படி நகைகளையெல்லாம் அணிவதை சில ராஜாக்கள் மனப்பூர்வமாக வெறுக்கின்றார்கள் என்பதையும், இந்த தர்பார் போன்ற சமயங்களில் அல்லாமல் வேறு எப்பொழுதுமே அவைகளை அவர்கள் அணிவதில்லை என்பதையும் அறிந்தேன். எனக்கு கிடைத்த இந்த விவரங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற சமயங்களிலும் அவைகளை அவர்கள் அணிந்தாலும் அணியாது போயினும் சில பெண்கள் மாத்திரமே அணியக்கூடிய நகைகளை அணிந்து கொண்டுதான் அவர்கள் வைசிராயின் தர்பாருக்கு போக வேண்டியிருக்கிறது என்பது ஒன்றே மனத்தை நோகச் செய்வதற்கு போதுமானதாகும். செல்வம், அதிகாரம், அந்தஸ்து ஆகியவைகளுக்காக மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்களையும் அநீதிகளையும் செய்ய வேண்டியவனாகிறான். நான் கோகலேயுடன் வசிக்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே என் சொந்த வீட்டில் வசிப்பது போல் நான் உணரும்படி அவர் செய்துவிட்டார். தமது சொந்த தம்பியைப் போன்றே பாவித்து அவர் என்னை நடத்தினார். என் தேவைகள் யாவை என்பதை எல்லாம் அறிந்து கொண்டார். எனக்கு வேண்டியவை யாவும் கிடைக்கவும் ஏற்பாடு செய்தார். அதிர்ஷ்டவசமாக எனக்குள்ள தேவைகளோ மிக கொஞ்சம். அதோடு எனக்கு வேண்டியதையெல்லாம் நானே செய்து கொள்வது என்ற பழக்கத்தையும் வளர்த்து கொண்டிருந்தேன். ஆகையால் வேலைக்காரரின் உதவி எனக்கு தேவையே இல்லை. என் காரியங்களையெல்லாம் நானே செய்து கொண்டதும் நான் சுத்தமாக இருந்ததும் என்னிடமிருந்த விடாமுயற்சி, ஒழுங்கு முதலிய குணங்களும் அவர் மனத்தை கவர்ந்து விட்டன. அவர் அடிக்கடி என்னை மிகவும் புகழ்ந்து பேசுவார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 100,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார்.

0: உள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச இரண்டாம் கட்ட யுபிஇ சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டி என் துங்கியில் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் யுபிஇ பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திரமோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின்போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக் கொண்டார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும்

0: பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788999.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம், பின்னால் பிரச்சனையா என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
5: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். நாம வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற பிரச்சனை வந்து பேஷண்ட்ஸோட டாக்டர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. அது பேஷண்ட்ஸ் தவறான முறையில இந்த ஸ்டீராய்டு கிரீம் யூஸ் பண்ணி அதனால வரும் விளைவுகள். ஸ்டீராய்டு கிரீம்ஸ் உடனடி நிவாரணம், பின்னால் பிரச்சனையா? இந்த கிரீம் போட்டால் 2 நாளில் வியாதியெல்லாம் சரியாயிடும். இந்த ஸ்கிரீம் போட்டால் நம்ம செவ்பாயிடும், நல்லா ஃபேர் ஆகிடும். எந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் சர்வரோக நிவாரணி இது தான் அப்படின்னு நிறைய கிரீம்ஸ் விதவிதமாக நம்ம ஃபார்மசியில் விற்கிறாங்க. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர், அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வாங்கக்கூடிய கிரீம்களில் இது இருக்குது. ஒரு 4 டம், 5 டம், பென்டாடம், அதுபோல் பல கிரீம்ஸ் இருக்குது. அதாவது இதில் சொல்கிற மாதிரி 4 மருந்து கலந்துருக்கும். ஒரு வியாதி இருந்தால் ஒரு கிரீம், ஒரு மருந்து இருந்தால் போதும். 4 மருந்து இருந்ததுன்னா அதில் முக்கியமாக ஒரு ஹைபோட்டன் ஸ்டீராய்டு இருக்கும். எந்த வியாதி இருந்தாலும் அதை வந்து அந்த ஸ்டீராய்டு

0: வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை மறைச்சிடும். ஆனால் ஸ்டீராய்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனோ சப்ரசன்ட், அந்த இடத்துல நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம ஸ்டீராய்டு கிரீம் போட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டே நாளில் அங்கே எல்லாமே மறைஞ்சிடும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி தான் மறையுமே தவிர ஃபங்கஸ் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையதால ஃபங்கஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். நம்ம ரெண்டு நாள் வியாதி சரியாயிடுச்சுன்னு நாம் அந்த மருந்தை நிறுத்தோம்னா ஏற்கனவே இருந்த விட 2 மடங்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். திரும்ப நாம் என்ன நினைப்போம், நாம் சரியாக போடல பழகு, திரும்ப இன்னொரு 4 நாளைக்கு போடும், அது நிறுத்தின பிறகு இன்னும் அதிகமாகும். இது மிக மிகவும் தவறான ஒரு இது செயல். நிறைய பேர் ஃபேர்னஸுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, தடை விட்டு கொஞ்சம் செவப்பாகும் பட் நிறுத்தின உடனே திரும்ப கருப்பாயிட்டு டாப்பிக்கல் ஸ்டீராய்டு டேமேஜ் டு ஃபேஸ் இல்லை டிபெண்டன்ட் ஃபேஸ்ன்னு இருக்குது, திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணி பண்ணி அதை ரிக்கவரே பண்ண முடியாத அளவுக்கு போவாங்க. ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது நிச்சயமாக நிறுத்தணும். ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் வந்து மருத்துவத்தில் மிகவும் பயனுள்ள மருந்து, எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிமா இருக்குது அந்த அக்யூட் கண்டிஷனுக்கு நம்ம ஸ்டீராய்ட் பயன்படுத்தினா நிச்சயமாக சரியாகும். லிமிட்டடாக சோரியாசிஸ் அதுக்கு பயன்படுத்தணும். நிறைய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு பயன்படுத்தலாம். கரெக்டான பொட்டன்சி, அதாவது ஸ்டீராய்ட்லேயே மைல்டு ஸ்டீராய்டு இருக்குது, மிட் பொட்டன் ஸ்டீராய்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டு இருக்குது, முகத்தில் ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டுக்கான இண்டிகேஷனே இருந்தாலும் ஹை பொட்டன் ஸ்டீராய்டெலாம் அங்கே போடக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம மருத்துவர்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு போயிருப்போம், டாக்டர் ஸ்டீராய்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 1 வாரம் பயன்படுத்துன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம பின்னாளில் வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதே கிரீம் பயன்படுத்துவோம், இல்லை அந்த கிரீம் நல்லா வேலை செய்யும்னு சொல்லிட்டு நாம் அதை பல மாதத்துக்கு பயன்படுத்துவோம். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ சில சமயம் பரு போன்ற ரியாக்ஷன்ஸும் வரலாம், ஆக்னிஃபார்ம் எரப்ஷன்ஸ் சொல்லுவோம், செவந்து போலாம் ஸ்கின், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாறி மாறி வரலாம். அதுமாரி இந்த காம்பினேஷன் கிரீம் நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல், ஸ்டீராய்டு எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ ஃபேர்னஸ்க்காக இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக நாம் ஸ்டீராய்டு பயன்படுத்துறது பிரச்சனையை தான் உருவாக்குது, தயவு செய்து பண்ணாதீங்க. மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் செஞ்சால் கூட மருத்துவர் 1 முறை கொடுத்தார், ஆகவே இதனை இனிமேல் இதை எப்போ வேணாலும் பயன்படுத்தலான்றதும் அர்த்தம் இல்லை. ஸ்டீராய்டுக்கு சரியான இண்டிகேஷன், பொட்டன்சி, டியூரேஷன், இது மூணுமே முக்கியம். டியூரேஷனா எவ்வளோ நாள் பயன்படுத்துறதுன்றது ஒரு சிம்பிளான ரூல் நினைவில் வச்சுக்கோங்க. கிரீமில் என்ன இருக்குதுன்னு தெரியலனா முகத்தில் போட வேண்டாம், அதில் இருக்கிற லேபிள் பாருங்கள், கிரீம்னா மருத்துவர்கிட்ட கேளுங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் உடனடியாக ரிலீஃப் கிடைக்கிறதால ஸ்டீராய்டுக்கு பயன்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. அதனால கரெக்டான டயக்னோசிஸ் பார்த்துட்டு நாம் மருத்துவர் அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர்.

நேரம் 7:30:23. எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம வணக்க மக்களே நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆர்ஜேஸ் வந்து ஒரு சூப்பரான க்வெஸ்சன்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நானும் ஒரு க்வெஸ்சன் எட்டு வந்திருக்கேன். அதாவது, வில்வித்தை உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் மீன் வளைவு வில் வீரர் யார்? உங்களுக்காக க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். வில்வித்தை உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் மீன் வளைவு வில் வீரர் யார்? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்க மக்களே அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. ஷோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருங்கன்றதை நான் சொல்றேன். ஸ்டே டியூன்டா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். கூலி திரைப்படத்தில் இருந்தேன்.

நேரம் 7:35 26 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. வணக்க மக்களே, நிகழ்ச்சியில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்வித்தை உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் மீள் வளைவு, அதாவது ரீகவ் வில் வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக்கத்தில் வணக்க மக்களே அப்படின்னு போஸ்டர் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. ஸோ எண்ணில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருங்கன்றத நான் சொல்றேன். அடுத்ததா உங்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. சோலார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சீனியர் இன்ஜினியர் 11, துணை மேனேஜர் 10, ஆபிசர் 3, அக்கவுண்ட்ஸ் ஆபிசர் 1, ஜெனரல் மேனேஜர் 2 உட்பட மொத்தம் 28 இடங்கள் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ. ஸோ இதுக்கான வயது வரம்பு 18-45, 23/9/2026 இருக்கு. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். சோ விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 1000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய்

இருநூறு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 23/9/2026. மேலும் விவரங்களுக்கு scci.co.in என்ற இணையதள முகவரியை பரவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:41 ஐந்து நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம் மகளே. நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45:48 ஆகிட்டு இருக்கு. உங்களுக்காக மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராம வங்கிகளில் அதிகாரி பணியிடங்களுக்கான மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கியில காலி பணியிடங்களுக்கு வந்து வெளியாகிருக்கு. தேர்வு அறிவிப்பை IBPS வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8183, ஆஃபீஸ் பிரிவில் ஜென்ரல் 4922, ஐடி 182, சிஏ 90, சட்டம் 46, அக்ரிகல்ச்சர் ஆபீசர் 38 உட்பட மொத்தம் 13715 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. ஸோ தமிழகத்தில் 464 இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது 18 முதல் 50 வரை 21/9/2026 படி இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு இருக்கு. நேர்முக தேர்வு தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 14 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 250.

அடுத்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 175. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 21/9/2026. மேலும் விவரங்களுக்கு ibbs.in என்ற இணையதள முகவரை பார்வையிடலாம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்வித்தை உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் மீள் வளைவு வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறைய நேர்கள் வந்து கரெக்டான ஆன்சர்லாம் நம்ம எஃபி பேஜில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்கு. யாருக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட ஆன்சரை தெரிக்க விடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:56 2 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஷோட ஓப்பனிங்ல கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, வில்வித்தை உலக கோப்பை இறுதி போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஆண் மீள் வளைவு வில் வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் தீரஜ் பொம்ம தேவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் வந்து நம்ம பேஸ்புக்ல வந்து ஆன்சர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து அந்தோணி ராஜ், ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா, பெரிய வளையம்ல இருந்து ரவிச்சந்திரன், கெடார்ல இருந்து அன்பு, கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன், சாகுல் அமித் ராஜா, கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், சென்னையில இருந்து அன்பு ராணி, எரவாஞ்சேர்ல இருந்து ஷாகுல் ஹமீத், அரியலூர்ல இருந்து வீரதுரை, பொன்னியம்மன் மேடுல இருந்து வன்னை கணேசன், மதுரையில இருந்து சண்முக சுந்தரம்.

புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, செய்யார்லேருந்து சந்திரசேகர், செஞ்சி சிங்கவரத்திலேருந்து கலைவாணி கனிஷ்மா, ராணிப்பேட்டையில அரக்கோணம்லேருந்து ரோசையா, காரைக்கால் மேல ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு. ஸோ இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்ந்தா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சோ அடுத்த நிகழ்ச்சி 8 மணிக்கு நம்ம புதுவைக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே ஜோ. வெளியில இருந்து யாரு இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண போறாங்க ஷோ அப்படின்றது எனக்கும் சர்ப்ரைஸா இருக்கு, நீங்களும் அதே சர்ப்ரைஸோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. இப்போ ஷோவோட என்ன பாடல் கேட்கலாம், டிராகன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் தூய்மையே சேவை 2026 இயக்கம் நேற்று தொடங்கியது. தூய்மை பணியில் பங்கேற்பதன் மூலம் தூய்மையான பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளோடு இந்த இயக்கம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் விளக்கம் அளிக்கின்றனர். பெங்களூருவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இலகுரக போர் விமானமான தேஜஸ் இரட்டை இறக்கை பயிற்சி விமானங்கள் மற்றும் HTT-40 என்ற அடிப்படை பயிற்சி விமானங்களையும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கிறது. மேலும் அடுத்த தலைமுறை த்ரூ ஹெலிகாப்டர்களை பொதுத்துறை நிறுவனமான பவன் ஹன்ஸ் நிறுவனத்திடம் இன்று ஒப்படைக்கிறது. இந்தியாவின் பொருளாதார நலன்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க் நகரில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் நாட்டின் அதிபர், வெளியுறவு அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு விசா வழங்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 8:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே ஜோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே டெய்லியும் புதுவையில உள்ள ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருக்காங்க, என்னெல்லாம் பேச போறாங்க, யார்கிட்ட எல்லாம் பேச போறாங்க, வாங்க அவங்க கிட்டயே நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
2: இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய லாஸ்பெட்ல இருக்கக்கூடிய அசோக் நகர்ல இருந்தா வந்து நம்ம புதுவை ஷோ வந்து போக போகுது. உங்களுக்கு அறிவடியா ஒரு புள்ள கிளம்பிட்டு இருக்கேன், நான் வந்து நம்ம புதுவை ஷோல பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை வந்து பேசிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்ததான் இங்க இருக்க உங்க நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து இப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப அறிவுரியா கிளம்பிட்டு இருக்கீங்களா? நம்ம புதுவை ஷோல பேசணும் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர வந்து ஒரு சந்தோஷம் ஆயிட்டு இருக்கு. பேசே வந்து ரொம்ப வந்து பிரைட்டா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எஃப்எம் ரொம்ப பிடிக்குமா? எப்பயுமே கேட்டு எஃப்எம் எல்லாம் கேட்டீங்களா? ஜாலியில எப்பயுமே எஃப்எம் கேட்டுட்டே இருக்கிறது இருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து அதுலயே வந்து பேசும்பொழுது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்?
3: ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு.
2: பயங்கர எக்ஸைட்மெண்டா ரொம்ப ஃபீல் பண்றதுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஓகே, நீங்க வந்து அப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புறது வந்து டைம் ஆயிடுச்சு.
3: காலையில சாப்பிட்டு போனோம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஸ்கூலுக்கு.
2: ஓகே, சூப்பர் சூப்பர். உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து கிளம்புங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்து இங்க இருக்கிறவங்க கூட வந்து பேசலாம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அசோக் நகர்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கூல் பொண்ணு கிட்ட இருந்து பேசிட்டாங்க. இப்ப அடுத்து யார் கூட பேசுறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல போறாங்க அந்த ஊரை பத்தி அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: எஸ், நானுமே வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஊரை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊரை பத்தி நாங்களாம் சூப்பரா வந்து சொல்லுவோம்ப்பா, நாங்க வந்த புதுசு இப்பெல்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
6: சுகந்தி.
2: ஓகே, நீங்க வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க?
6: இங்க வந்து ஒரு 12 இயர்ஸா இருக்கும். மேரேஜ் ஆகி வந்ததுதான் இங்க.
2: ஓகே, அப்ப நீங்க வந்த புதுசுல இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்ப எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகும்?
6: நான் வரும்போதே டெவலப்மெண்ட் தான் இருந்தாலும் இப்ப இன்னும் அதிகமாகவே இருக்கு. இங்க வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த இடம் எப்பயுமே பீச் ஏரியா இருக்கும்.
2: இப்ப நான் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடமே வந்து அமைதியா இருந்துச்சு. ஆனா டைம் ஆக பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஹார்ன் சத்தம் அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிறைய வந்து போக ஆரம்பிச்சதும் பயங்கர சத்தமா இருக்கு.
6: இங்க எப்பயுமே வெஹிக்கல் போயிட்டே இருக்கும். ஏன்னா மெயின் ரோடுன்றதுனால பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லை. காடா இருக்கும், நல்லா பயமா இருக்கும். வந்தது கிடையாது, இங்கெல்லாம் வந்து விளையாடுனதே இல்ல.
2: வந்து நீங்க வந்து இந்த இடத்த வந்து காடா வந்து பாத்துட்டு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் அந்த இடமா இந்த இடம் அப்படின்னு நினைக்கிறப்ப, இன்னும் அப்படியே இருந்திருக்கலாமா, இல்ல இல்ல இப்படியே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்களோட மைண்ட் வந்து ஆப்ரேஷன் இருக்கு.
6: இல்ல, இந்த டெவலப்மெண்ட் நல்லா இருக்குல்ல, ஸ்கூலு காலேஜ்.

0: இந்த பக்கத்துல இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு, நமக்கு தேவையான எல்லாமே இங்க பக்கத்துல கிடைக்குது. நம்ம வந்து பாண்டுக்கு போகணும், டவுனுக்கு போகணுன்றதே இல்லை. பையும் காசு எடுத்துட்டு ரோடு கிராஸ் பண்ணாலே எல்லாமே வந்துட்டு, நாங்க ரோடு கிராஸ் பண்ணாலே போதும் பயங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிசிங் ரோடாவும் இது வந்து இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. பக்கத்துல வண்டி வந்து ஏர்போர்ட் இருக்கு, இப்ப வந்து நம்ம பீச்சுக்கு போகணுன்ற தேவையே இல்லை. ஏர்போர்ட்ல வந்து இது இருக்கு, ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இருக்கு. ஈவினிங் ஆனா அங்க போயிட்டு சும்மா அங்கே வாக்கிங் மாதிரி இருக்கிற அங்கேயே வாக்கிங் இல்ல. நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு ஏரோப்ளைனோ இல்ல ஹெலிகாப்டரோ மேல போகுது அப்படின்னும் பொழுது டக்குன்னு நம்மளுடைய தலை வந்து அண்ணாந்து வானத்தை தான் வந்து பார்ப்போம். இப்பயுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பக்கத்துலயும் வந்து ஏரோப்ளைன் அப்புறம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து பாக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? இது ஒரு ஜாலியாதான் இருக்கு, பக்கத்துல நீங்க பாக்குறதுல இப்ப வந்து இப்படி பாக்கும்பொழுது அது வந்து வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இவன் உங்க கூட வந்து பேசினது ரொம்ப சந்தோஷம். நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, தொடர்ந்து பேசலாம். இந்த ஏரியா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து எதுவும் ரெயின்போவை கேளுங்க.
2: பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 8:30, 17 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம RJ அசோக் நகர்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அந்த ஊரை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம். என் பேர் இளங்கோ.
4: நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
5: 30 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோம்.
4: நீ வயசு அப்படின்னாக்கா உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னாக்கா வந்து என்னவா இருக்கும்?
5: நாங்க அப்பெல்லாம் வந்து எல்லாம் மைதானமா இருந்ததுனால கிரிக்கெட் விளையாடுறது, மற்றபடி இந்த சின்ன விளையாடுறது, ஆமா போட்டி புள்ளி விளையாடுறது, ஓடி புட்டி விளையாடுறது, இது போன்ற விளையாட்டுலாம் விளையாடி இருந்தோம். அதோட பொழுதுபோக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு டிவி பாக்குறது, அதுவும் தூர்தர்ஷன் மட்டும்தான் அப்பெல்லாம், அந்த அளவுக்கு கிடையாது. அது இல்லாம இப்ப ஆல் இந்தியா ரேடியோ நம்ம பெரிய மிகச்சிறந்த பொழுதுபோக்கு. அப்பெல்லாம் பழைய பாடல்களை வந்து 10:00 மேல போட்டாங்கன்னா ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையாகவும் காலமாகவும் அப்ப இருந்தது. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியான வானொலி வழங்கிட்டு வருது. இன்னைக்கு பல ஊரை பத்தி இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிக்கிறதுனால எங்களுக்கு பல வித இந்த பாண்டிச்சேரியை பத்தி எங்களுக்கே தெரியாத பல ஊர்கள்லாம் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. அது மூலம் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பெரிய பயனுள்ளதா இருக்குது. அதுவும் உங்களை பேர் ஆர்ஜேக்கெல்லாம் வந்து மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அந்த காலையில போய் மக்களோட பேசுறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். மக்களுக்கும் வந்து பலவித அந்த ஊரை பற்றிய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கு.
4: ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு இப்ப நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க வானொலி, ஆனா இன்னைக்கு வந்து அதுலயே பேசுறோம் அப்படின்னும் பொழுது உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு?
5: இப்ப இன்னைக்கு வந்து இன்ன இணைய தொடர்பு இருக்கிறதுனால உலக அளவுல இந்த குரல் கேக்குதுன்னும் போது அது இன்னும் பெரிய ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ஆரம்பத்துல வந்து உள்ளூர்ல மட்டும் ஒளிபரப்பு இருந்தது, இப்ப இணைய தொடர்பு இருக்கிறதுனால அகில உலகத்திலும் கேட்க முடியுன்ற ஒரு நம்ம குரல் வந்து ஒளிபரப்பாகுன்றது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம குரல் கேட்குது, நம்ம குரல் கேட்குது. ஏன்னா இந்த வானொலியில பிரதமர் பேசுறாங்க, இல்ல நாங்களும் சாமானிய மக்கள் பேசுறோம் போது சந்தோஷமான விஷயம். ஆமா.
4: ஓகே சார், இப்ப வந்து இப்ப அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தோட வாழ்ந்துருப்பீங்க. இப்ப வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்ப வந்து அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம்.

0: இருக்குதா இல்ல இப்ப இந்த காலகட்டம் போகும்?
1: ஒரு பாண்டிச்சேரியிலேயே ஒரு இயற்கையான அமைப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் தான். ஓரளவு மரங்கள் இருக்கிற இடம், நீங்க அப்படியே ஒரு இறங்க ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தாலும் போயிட்டீங்கன்னா மரங்களுக்கே வேலை கிடையாது. ரொம்ப வெயில்ல மக்கள் நீங்க படாபாடு பண்ணுங்கிறாங்க. இந்த சாகுராஜ் காலேஜ், மகளிர் பொறியியல் கல்லூரி, இது மாதிரி இயற்கை சூழ்ந்த இடத்துல வேப்ப மரத்தோட மக்கள் வந்து காலையில நடைப்பயிற்சி செய்யறது, அதை விட்டா கடற்கரையில நடைப்பயிற்சி செய்வாங்க. ஆனா கடற்கரையில் நடைப்பயிற்சி செஞ்சாலும் அங்க மரங்கள் கிடையாது. ஆனா இங்க வந்து வேப்ப மரங்களும் இயற்கை சூழ்ந்த நிலைகளும் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பாண்டிச்சேரிக்கு ஒரு அமைப்பான இடம். அதை விட்டா நம்ம இந்திரா காந்தி ஸ்டேடியம் சொல்லலாம். அது இல்லாம நம்ம கோரிமேட்டாண்ட இருக்கிற இடம், ஆனா இதே மாதிரி இயற்கையான இடம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரில இந்த இடம் தான். இது இயற்கைக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் ஒரு ஒரு சிறப்பான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடமா இந்த லாஸ்பேட்டை அமைச்சிருந்து. அதெல்லாம் கல்வி நிலையங்கள் நிறைய இருக்கிறீங்க. நாவல் நெடுஞ்செழியன் ஸ்கூலு, மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, அப்புறம் ஏர்போர்ட்டு, எல்பேட் கிரவுண்டு, அதே மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறதுனாலும் இந்த இடத்துல தான் தேர்வு செய்வாங்க. ஏதாவது பொதுவான இடங்கள் நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தாலும் இங்க ஏற்பாடு கிரவுண்ட் தான் தேர்வு செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியான ஏரியாவா இந்த ஊர் இருக்கு.
0: உங்க ஊர் வந்து இவ்வளவு பிஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு
1: பயங்கர சந்தோஷம். எந்த விஐபி போனாலும் எங்க ஏர்போர்ட் ரோடு வரைக்கும் போவாங்க, அவங்களை பாக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும்.
0: ஓகே சார், உங்க கூட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நான் தொடர்ந்து பேசலாம். இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அசோக் நகர்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேசுறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், என் பேரு வசந்தி. தொண்ணூறுல இருந்து இருக்கேன். இடம் காமா இருக்கு, காலேஜ் சிறுதானியம் சத்து மாவு வீட்டுல ரெடி பண்ணி ஹோம் மேட். காய வச்சு கழுவி காய வச்சு முளை கட்டி வறுத்து அரைச்சு ஜலிச்சு
1: இப்ப வரைக்கும் நீங்க வந்து சத்து மாவுல வந்து வீட்டுல வந்து இப்ப செஞ்சு
2: காலேஜ் ரோட்டுக்கு போனோம். இன்னும் ஒரு ஹெலிகாப்டர் இடம் ஒண்ணு இருக்கு, அங்க போனோம். மணலாதான் இருக்கும், எதுவும் ரோடு கிடையாது, எதுவும் மண்ணுதான் வெறுக்க. முந்திரி தோப்பு இது கலாமுக்கு பனை மரம் இருக்கும் நிறைய சுத்தி. அவங்க பனை மரத்துக்காரங்க தோப்பை பிச்சாப்படுறதுதான் இங்க ஊடாச்சு.
1: மேம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து சொல்றீங்களா, அப்பெல்லாம் வந்து நடந்து போகும்போது இந்த இடங்கள்லாம் வந்து
2: மண்ணு நிறைய இருக்கு, குழந்தைங்க தான் போனோம், அவங்க நடக்க முடியாது அவ்வளவு மண்ணு. நம்ம காலை நான் உள்ள போயிடும் மண்ணு நடக்க பார்த்து.
1: அப்ப வந்து
2: இங்க பக்கம் பார்த்தாக்கா ராஸ்பட்டதான் தெரியும், ராஸ்பட்டா நெருப்பு கோயில் தெரியும். நெருப்பு கோயில் அங்க வந்து அந்த பக்கத்துல ஒரு காணி கோயில் இருக்குது, அங்க நெருப்பு நெருப்பாங்க அந்த இடத்துல வந்து. அதுதான் நெருப்பு நின்று சொல்லுவோம். ஆமா, இங்க இருந்தே அந்த இடம் தெரியும், அந்த கோயில் தெரியும். அது இப்படிதான் நெடுக்க ஊராச்சு, நெடுக்க முந்திரி மரம் தான் இருக்கு. இன்னாண்ட போனாக்கா அசோக் நகர், அந்த ராஜாஜி நகர் இல்ல போனாக்கா அந்த ரோடு தான் இருக்கும். நீங்க எங்கேயுமே ஊடு கடை இந்த பக்கம், இந்த சைடு போனாக்கா ஒரு பக்கம் போனா நாகக்கூடத்துல ஒரு பத்து ஊடு வரும். வேற ஊடு கிடையாது, ஏன்னா மண் பாசான்.
1: அப்ப இதுலாம் வந்து நீங்க கிளம்பின அனுபவங்கள் இருக்கும்.
2: இங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிருந்தா இந்தாண்ட பக்கம் வந்துக்கிறான், சின்ன வயசுல கருகாமத்தில் தான் வந்துக்கிறான். இங்க வந்து ஆமா அங்க கல்யாணம், இங்க வந்த பிறகு கல்யாணம் பண்ண பிறகு அனுபவம் நிறைய பேர் எல்லாமே இருக்கிறாங்க. தான் பத்தியும்
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் தேடி ரசித்துக் கொண்டிருக்கும் சீனாமா புதுவை.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
0: பிரதம மந்திரி

0: வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அசோக்குமார்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேசுறாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ், இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம், என்னோட பெயர் கலைச்செல்வி. வணக்கம் மட்டும் சொன்னா போதும்மா, மீதி எல்லாம் நாங்களே பேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா பண்ணிக்கோ. நீங்க வந்து எத்தனை வருஷம் இருக்கு? நான் வந்து என்னோட வயசு வந்து இப்போதைக்கு 38 ஆகுது. நான் இங்கேதான் இருக்கு. 38 வருஷமா பாண்டிச்சேரி தான் என்னோட இது. நான் பிறந்து வளர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் இந்த மரம் இந்த மாதிரி தான் இருக்கு. இங்க வந்துட்டு மெயினா வந்து பொன்னியம்மன் கோயில் இருக்கு. அங்க வந்து அது ரொம்ப வருஷமாவே இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த கோயிலுக்கு தான் அம்மா வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. மரம் வந்து அங்க ஒரு அரச மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பழச்சு. அதுதான் மெயின் பஸ் ஸ்டாப், அதுதான் லேண்ட்மார்க் இந்த லாஸ்ட் பெட்டுக்கு அப்படின்னு சொன்னா அது சொல்லலாம். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது நடந்த சுவாரஸ்யமான நினைவுகள்லாம் வரும். இங்கேருந்து நாங்க 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துதான் ஸ்கூலுக்கு போனோம். அந்த ஏரியா பேர் வந்து நாகக்குளம். அங்க வந்து அப்பெல்லாம் ஆமா அப்பெல்லாம் குளம் இருந்தது. நாங்க குளத்தெல்லாம் நல்லா ஜாலியா ஆடிட்டு ஜாலியா இருப்போம். ஆமா அதெல்லாம் மறக்கவே முடியாது உங்களால. அதான் நான் குளத்துல ஜாலியா விளையாடிட்டு வந்துட்டு எங்க அம்மாட்ட எல்லாம் நிறைய சேர்ந்து சகஜமா வருவோம். அதுல நல்ல செம்மோட வருவோம் எங்களுக்கு. அப்ப நிறைய அப்பெல்லாம் குச்சிதான் எல்லாமே ஸ்டிக்லதான் உதவ வாங்கியிருந்தோம். நல்லா ஜாலியா இருந்தது. அந்த இதெல்லாம் வந்து திரும்ப வரவே வராது. இப்ப நினைச்சா கூட அதெல்லாம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு 18 வருஷம் கழிச்சு நான் இப்ப வந்திருக்கிறேன். ஆட்டோகிராஃப் படத்துல வர மாதிரிதான் என்னோட இது. ஆமா பேச்சு வந்து அப்பா சின்ன வயசுல கூட்டு போவாங்க. அப்பா வந்து எம்ஜிஆர் ரசிகரு. அப்பெல்லாம் வந்து செல்வம் தியேட்டர் தான் அப்பா வந்து கூட்டு போவாங்க. எம்ஜிஆர் படம் தான் நாங்க அடிக்கடி போவோம். எம்ஜிஆர் படம் போட்டா அப்ப எப்படி மேம் நீங்க வந்து கொஞ்சம் அப்பெல்லாம் வந்துட்டு நடந்து அப்பெல்லாம் நடந்துதான் வருவாங்க. நிறைய ஜனங்கள்லாம் இப்ப தியேட்டர் முடிச்சுட்டு நடந்துதான் வருவாங்க அந்த டைம்ல. இப்ப கூட ஜாலியாதான் இருக்கும் நடந்துட்டு வருவோம். சாலையில இருந்து நடந்து வருவோம். அங்கிருந்து இங்க லாஸ்பெட்டர் வரைக்கும் நடந்துதான் வருவோம். ஜாலியாதான் இருக்கும் எங்களுக்கு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. போலதான் கூட நிறைய விஷயங்களும் வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

0: FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபா சொரியா சிலங்கோ சைபா இதையில் அடையா சைபா செத்து புண்ணா சைபா
2: சைபா.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும். அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துவிட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம். அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும். இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம் அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்கள பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல், ஞாபகம் மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும். அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க

0: வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம். சூடாக இருந்ததா, சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகம் செல்கிறார். கேரளாவின் கொச்சியில் பிரபல மலையாள நாளிதழான ஜென்மபூமி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறவுள்ள இலகுரக போர் விமானமான தேஜஸ் இரட்டை இறக்க பயிற்சி விமானங்கள் மற்றும் HTT-40 என்ற அடிப்படை பயிற்சி விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் பொருளாதார நலன்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொது சபையின் உயர்மட்ட கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் காணொலி வாயிலாக உரையாற்ற அனுமதி அளிக்கும் தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்துள்ளது. முன்னதாக திரு மஹ்மூத் அப்பாஸுக்கு நியூயார்க் வருவதற்கான விசா வழங்க அமெரிக்க அரசு மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, ஷாஷன் நிறுவனம், ஸ்டடி பள்ளி, நவோதய வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், டாக்டர் காலனி, ஏஜேபி நகர், பெரிய கலாப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று காலை 10 மணிக்கு கொரோகி அத்லட்டிக் பார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ள மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேயர் விருப்பம். எஸ் மக்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும். உங்களோட பெயர், ஊர் பெயர், உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த படத்தோட பெயரை தெளிவா டைப் பண்ணி 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஷோட ஓப்பனிங்லே பாட்டு கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டில இருந்து ஆராதனா. இவங்களுக்கான விருப்ப பாடல் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில்

0: செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன் தாசன் இவங்களுக்கான விருப்ப பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா, இவங்களுக்கான விருப்ப பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க

0: மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: நேரம் 9:18:40. நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க FM Rainbow 102.8. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன். இவங்களுக்கான விருப்ப பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மாதவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன், இவங்களுக்கான விருப்ப பாடல் தெனாலி திரைப்படத்திலிருந்து.

0: வா, உயிரின் மூச்சாகி வா சொன்னே.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: நேயர் விருப்ப நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டுல இருந்து பன்னீர்செல்வம் இவங்களுக்கான விருப்ப பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:35 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மூலச்சத்திரம் ஊர்ல இருந்து சரஸ்வதி, அவங்களுக்கான விருப்ப பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:41, 25 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ். இவங்களுக்கான விருப்ப பாடல் காற்று வெளியிட திரைப்படத்திலிருந்தேன்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து மேல ஓடுதுரை அப்படின்ற ஊர்ல இருந்து சேப்பு விஜயராகவன். இவங்களுக்கான விருப்ப பாடல் புலிவால் திரைப்படத்தில் இருந்து

0: ஆதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேர்களை அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனாலும் நிறைய நேர்களை வந்து அவங்களோட பாடல் ஒளிபரப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு 6:20 மனம் வருவதே நிகழ்ச்சி இருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க லைவா கால் பண்ணியும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்பாக்கத்திலிருந்து ராமு, கொழுமக்கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன்பட்டிலிருந்து செல்வம், அஸ்ஸாம்லேருந்து ஹித்தேந்திர தாஸ், தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன் தாசன், கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், திட்டக்குடி கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், திருமிசை ரவி மணிவண்ணன், அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், நன்னை ஐயப்பன், தேனியிலிருந்து ராதா பிரியா, பாண்டிச்சேரி பங்கூர்லேருந்து ஜூலி தங்கராஜன், தனஞ்சயன், கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, இவங்களுக்காகலாம் வந்து ஒரு சூப்பரான பாடலை நானே வந்து டெடிகேட் பண்ணிடுறேன். இவங்களுக்கான விருப்ப பாடல் நீ வருவாயா என திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் விளக்கம் அளிக்கின்றனர். இம்மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுக்கான ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 பாடங்களின் விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இந்த விடைக்குறிப்புகளை தேர்வர்கள் ugcnet.nta.nac.in என்ற யுஜிசி நெட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தங்களின் நண்பர்களுக்கோ அல்லது வியாபாரிகளுக்கோ யுபிஐ மூலமாக பணம் வழங்க கட்டணம் இல்லாத நிலை தொடரும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை யுபிஐ மூலமாக பணம் பெறும் வியாபாரிகளுக்கும் கட்டணம் இராது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொள்முதல் செய்வதற்காக உக்ரைனுக்கு 330 கோடி யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க உள்ளதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1500 கோடி யூரோ நிதியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காரைக்கால் நகராட்சி நிர்வாகம் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து காரைக்கால் பகுதிக்கு உட்பட்ட 17 நகராட்சி வார்டுகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் 1 மாத கால தூய்மை பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தன்னார்வ அடிப்படையில் இதில் பங்கேற்க விரும்புவோர் 8220798842 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மேசை கால்பந்து போட்டியான டெக்பால் போட்டியில் இந்தியாவின் கிம்சி ஜோவாக்கிம் டிசோசா மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2 வெற்றிகளை பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 10:03:18 ஆயிட்டிருக்கு. ஹலோ, வணக்கம் நேர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஏ நிகழ்ச்சி கட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. உங்க அறிவையும் வேகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சோதிக்க போற ஒரு சூப்பரான ஷோ தாங்க இது. கேள்வி சின்னதோ பெருசோ, ஆனா பதில் சொல்ற ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது கரெக்டானே? கெட்டட்கோ நிகழ்ச்சியில என்ன கேள்வி முத சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியப்பட்டா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆனா கேள்வி அது இல்ல.

இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது? சோ கேள்வி மறுபடி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது? சோ கால் பண்ணுங்க, பதில் தெரிஞ்சவங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரம் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறிட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றது கால் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க. யாரு எங்க இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பேசலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து? பலராமன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். சார் சொல்லுங்க சார்.
1: 1975 அனுப்பிச்சு வச்சு மேடம், விண்வெளிக்கு.
0: ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க சார்.

0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார். நேர்களே, நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா எந்த ஆண்டில் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க ஆரியப்பள்ளத்திலிருந்து பலராமன் சார். சோ அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கேள்விதான். நிலவை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். நிலவை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? சோ இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஆமாங்க, அதே நம்பருக்கு தான் கால் பண்ணிருங்க. சோ இப்ப சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கரெக்டா 10:15 48 ஆயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நிலவை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்கு காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், கேள்வி கேட்டீங்களா சார்?
1: விண்கலம் சந்திராயன் நிலவு ஆய்வு செய்யறதுக்கு அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் கேட்டீங்க.
0: ஆமா சார்,
1: அது சந்திராயன் 1 மேடம்.
0: ஓகே சார், சூப்பர் சார்,
1: நன்றி.
0: கரெக்டா பதில் சொன்னீங்க சார், கால் பண்ணதுக்கு நன்றி
1: சார். நன்றி, நன்றி மேடம்,
0: நன்றி சார், நன்றி சார். நேர்களை என்ன கேள்வி கேட்டது அப்படின்னா, நிலவை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ சந்திராயன் 1 அப்படின்ட்டு கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க. இது என்னைக்கு நமக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 22, 2008 எந்த பிளேஸ்லேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க நம்ம நிலவை ஆய்வு செய்வதற்காக. ஸோ நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, செவ்வாய் கிரகணத்தை நோக்கி இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், செவ்வாய் கிரகணத்தை நோக்கி இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? சோ கேள்விக்கு கரெக்டா பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க, 2271760, 2271770. வலிவு நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறிட்டியனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகணத்தை நோக்கி இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கத்தாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நான் நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அப்படியே கேட்கும் போதே, வாய்ஸ் கேட்கும் போதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வரும் போல சார்.
1: எக்ஸாக்ட்லி, ரொம்ப சூப்பரா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து மங்கல்யான் அப்படிங்கிறது தான் மேம்.
0: ஓகே சார், சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க
1: சார். ஆமா, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். நிறைய திட்டங்கள் வந்து இதன் மூலியமாகவே ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு மேம். அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது.
0: ஓகே சார், ஓகே சார், கரெக்டா பதில் சொன்னீங்க சார். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ,
0: தேங்க்யூ சார். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகணத்தை நோக்கி இந்தியா அனுப்பின முதல் விண்கலம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில சந்திரசேகர் சார் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கள்யான். இதை எந்த தேதியில ஏவப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 5, 2013 நம்ம இதை லான்ச் பண்ணிருக்கோம். ஆனா இது செவ்வாயோட சுற்றுவட்ட பாதையில என்னைக்கு நுழைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 24, 2014, ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட வரும்போதுதான் இது வந்து அதோட சுற்றுவட்ட பாதைக்கு இது நெருங்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செவ்வாய் ஆய்வு செய்யறதுக்காக நம்ம இந்தியா அனுப்பியுள்ள ஒரு செயற்கைக்கோள். சோ அடுத்த கேள்வி, நம்ம கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் விண்வெளி வானியல் ஆய்வகமாக செயல்பட்ட செயற்கைக்கோள் எது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்தியாவின் முதல் விண்வெளி வானியல் ஆய்வகமாக செயல்பட்ட செயற்கைக்கோள் எது? சோ இதுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க, உடனே கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770, 0410 அப்படின்ற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டால் பண்ணுங்க. சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் விண்வெளி வானியல் ஆய்வகமாக செயல்பட்ட செயற்கைக்கோள் எது என்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி கால் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யாரு, எங்கிருந்து?
1: புதுச்சேரி கொம்பாக்கம், சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கு சார். கேள்வி கேட்டீங்களா, பாத்தீங்களா சார்? கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம.
0: ஓகே சார், ஓகே சார், பதில் சொல்லுங்க சார்.
1: ஆஸ்ட்ரோசாட்.
0: சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க சார்.
1: தேங்க் யூ மேடம்.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: தேங்க் யூ மேடம்.
0: தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் விண்வெளி வானியல் ஆய்வகமாக செயல்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க, ஆஸ்ட்ரோசாட் அப்படின்ட்டு. சோ, நமக்கு எச்சிட்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு சூப்பரான கேள்வி வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் எது? கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் எது அப்படின்றதுதான் கேள்வி. இதுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க உடனே கால் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2271776 வெளியூர் நேரம் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன் குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டால் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: கரெக்டா 10:34 21 ஆயிட்டு இருக்கும். வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் நான் சொல்றேன்ப்பா அப்படின்ற காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எங்க இருந்து கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் கூறுவது யாரு, எங்கிருந்து?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க சார். கேள்வி கேட்டீங்களா சார்?
1: கல்பனா ஒன்று.
0: கல்பனா ஒன்று, சூப்பர் சார். கரெக்டா பதில் சொன்னீங்க சார். கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி. இந்தியாவின் முதல் வானிலை செயற்கைக்கோள் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். கல்பனா ஒன் அப்படின்ற மாதிரி கரெக்டான பதிலா ஐயப்பன் சார் சொல்லியிருந்தாங்க. சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் வளங்களை ஆய்வு செய்யும் இந்திய செயற்கைக்கோளோட பெயர் என்ன? கேள்விய மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கடல் வளங்களை ஆய்வு செய்யும் இந்திய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சோ இதான் கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க ஆமாங்க, அதே நம்பருக்கு தான் மறக்காம கால் பண்ணுங்க, ஸ்பீடா கால் பண்ணுங்க. சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: attention. National recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: இருக்கீங்க
2: சூப்பரா இருக்கங்க மேம். நம்ம எப்ப மாதிரியே நம்மள மாதிரியே
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம்.
2: லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க மேம். உங்க கேள்வியிலே பதில் இருக்குதுங்க மேம்.
1: ஆமா மேம்,
2: கடல், கடல், ஓஷன், ஓஷன் சார்,
1: ஓஷன் சார். சூப்பர் மேம், சூப்பர் மேம்,
2: சூப்பருங்க மேம். தேங்க் யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
1: நன்றி மேம், நன்றி மேம். கரெக்ட்டா பதில் சொன்னீங்க மேம். கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
2: தேங்க் யூ,
1: தேங்க் யூ மேம், தேங்க் யூ. கடல் வளங்களை ஆய்வு செய்யும் இந்திய செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கு நம்ம ஹேமலதா மேம் கள்ளக்குறிச்சியிலிருந்து கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஷன் சேட் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான பதில். ஸோ கெட்ஸ்கோ நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு க்வெஸ்சன் வருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசெட் RISAT அந்த செயற்கைக்கோளோட முக்கியமான ஒர்க் என்ன, அதாவது RISAT செயற்கைக்கோளின் முக்கிய சிறப்பு என்ன, இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க ஆமாங்க. அதே நம்பருக்கு தான் கால் பண்ணுங்க. 2271 7760 2271 7760 வலியுறு நேரா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற மூன் குறியீட்டையும் சேர்த்து டால் பண்ணுங்க. இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RISAT அப்படின்ற செயற்கைக்கோளோட ஒர்க் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். கடைசியாக யார் இதுக்கு பதில் சொல்கிறாங்க, யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க, என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டிருக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கேருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு. பாபு சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நான் சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டிருந்தேன், செயற்கைக்கோளோட முக்கிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இது நம்ம பூமியை கண்காணிக்கிறது, அதாவது பூமியில என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்கு, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான கண்காணிக்கிறதுக்காக நம்ம இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நிறைய பேர் கால் பண்ணி சூப்பர் சூப்பரான பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சோ கெட்ஸ் இட் கோ

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் தூய்மையே சேவை 2026 இயக்கம் நேற்று தொடங்கியது. தூய்மை பணியில் பங்கேற்பதன் மூலம் தூய்மையான பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் தூய்மையே சேவை 2026 இயக்கம் நேற்று தொடங்கியது. தூய்மை பணியில் பங்கேற்பதன் மூலம் தூய்மையான பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளோடு இந்த இயக்கம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியாவின் பொருளாதார நலன்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொள்முதல் செய்வதற்காக உக்ரைனுக்கு 330 கோடி யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க உள்ளதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன் தெரிவித்துள்ளார். கியூபா நாட்டின் 8 நிறுவனங்கள் மற்றும் 3 ராணுவ அதிகாரிகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை நாட்டு மக்களின் நலனுக்காக பயன்படுத்தாமல் கியூபா அரசு தனது பாதுகாப்பு கட்டமைப்புக்காக பயன்படுத்துவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நந்திகிராம் மற்றும் ரஜினா நகர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனிடையே இரு அணிகளாக பிரிந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்தனியே அக்கட்சியின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்திற்கு உரிமை கோருவதால் இவ்விரு அணிகளும் அக்கட்சியின் பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்தை பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் இன்று காலை கொரோக்கி அத்லெட்டிக் பார்க் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஜப்பான் இடையேயான காலிறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். 2 உலகம் திரைப்படத்தில் இருந்து

நேரம் 11:09. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை, தரத்தில்.

0: ரகத்தில் கை, ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 11:15:24. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். காஞ்சனா 2 திரைப்படத்தில் இருந்து

நேரம் 11:20 3 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், உதயம் NH4 திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 11:31. 3 நொடிகள் மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:36. நான்கு நொடிகள் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம் சத்யம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சூப்பரான மேடி ஹிட்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மேடி மேஜிக் நிகழ்ச்சியில. அடுத்ததாக பாடல் கேட்கலாம் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நாடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அயன் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்.

பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறவுள்ள இலகுரக போர் விமான தேஜஸ் இரட்டை இறக்க பயிற்சி விமானங்கள் மற்றும் HTT-40 என்ற அடிப்படை பயிற்சி விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் காரைக்காலில் மக்கள் மன்றம் குறைத்தீர்ப்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. காலை 11 மணி முதல் பகல் 1 மணி வரை நடைபெறும் நிகழ்ச்சியில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நெடுங்காவல் காவல் நிலையத்திலும் காரைக்கால் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் திருப்பட்டினம் காவல் நிலையத்திலும் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை

லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையத்தில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி திட்டத்தில் மாணவர்களை சேர்ப்பதற்கான தேர்வு போட்டிகள் நாளை மற்றும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளன. பளு தூக்குதல், கைப்பந்து, கபடி மற்றும் கோகோ ஆகிய விளையாட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளதாக இந்திய விளையாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மேசை கால்பந்து போட்டியான டெக்பால் போட்டியில் இந்தியாவின் குவெம்சி ஜோயாக்கிம் டிசோசா மகளிர் ஒற்றையர் பிரிவில் இரண்டு வெற்றிகளை பெற்று அரைதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா ஜப்பான் இடையே இன்று நடைபெற்று வரும் மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த ஜப்பான் அணி 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 57 ரன்கள் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

டைம் கரெக்டா 12:03 ஆயிட்டு இருக்கு. ஹலோ எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. நேரத்தை பின்னாடி திருப்ப முடியுமா? முடியாது. ஆனா நினைவுகளை எத்தனை தடவை வேணாலும் நாம திருப்பி கொண்டு வரலாம். இந்த நாள் இந்த தேதி வரலாற்றில் என்று ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோட. வரலாற்றில் இன்று, அதாவது செப்டம்பர் 18, இன்றைய நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே, அதாவது சர்வதேச சம ஊதிய நாள் அப்படின்றத நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டேன்னு சொல்லுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்றைய நாளாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சர்வதேச சம ஊதியம் நாள், அதாவது இன்டர்நேஷனல் ஈக்குவல் பேடே அப்படின்ற ஒன்று நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதை என்னையிலிருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஐநா பொதுசபை 2019 செப்டம்பர் 18 இன்டர்நேஷனல் ஈக்குவல் பேடே அப்படின்றத அறிவித்தது. அதுக்கப்புறம் நம்ம 2020 ஆண்டுதோறும் நம்ம இந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது 2020 செப்டம்பர் 18, அதாவது இன்றைய தினத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டே அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப ஏன் நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு சம பணிக்கு சம ஊதியம் கிடைப்பதே இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சம வாய்ப்பு, ஊதிய வெளிப்படைத்தன்மை மற்றும் பணியிட சமத்துவத்தை இது ஊக்குவிக்குது அப்படின்ற மாதிரியும், அதுக்காகவே நம்ம இன்டர்நேஷனல் ஈக்குவல் பேடே அப்படின்ற ஒரு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில் அடுத்து இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: 4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. டைம் கரெக்டா 12:39 ஆயிட்டிருக்கு. வரலாற்றில் இன்றைய தினத்துல வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உலக மூங்கில் தினம், அதாவது வேர்ல்டு பேம்பு டே அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 18, அதாவது இன்றைய நாளை, நாம வேர்ல்டு பேம்பு டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இதை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்றைய தினத்தில் வேர்ல்டு பேம்பு டே, அதாவது உலக மூங்கில் தினம் அப்படின்ற ஒன்று நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? 2009 நடைபெற்ற தாய்லாந்தின் பேங்காக்கில் நடைபெற்ற 8th வேர்ல்டு பேம்பு நிகழ்வின் போது செப்டம்பர் 18, அதாவது இன்றைய தினத்தை நம்ம உலக மூங்கில் தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறத்திலிருந்து நம்ம செப்டம்பர் 18 நாள் இன்றைய வேர்ல்டு மூங்கில் டே அப்படின்றத நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மூங்கில் எங்கெங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் தாவரங்கள் வந்து உலகில் பல வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இது பெரும்பாலும் வளர்கின்றன. வரலாற்றில் இன்றைய இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2 இரண்டிற்கு.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

வெல்கம் பேக் டு த ஷோ. வரலாற்றில் இன்றில் இன்னைக்கு உலக மூங்கில் தினம் அப்படின்றத கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சில மூங்கில்கள் எப்படி வளரும் தெரியுமா? மிக வேகமாக வளரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில மூங்கில்கள் சாதாரண சூழல்லேயே ஒரு நாளைக்கு பல சென்டிமீட்டர் வளரும்னு சொல்றாங்க. கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியம்.

ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஸோ நம்ம மூங்கில்ல எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, வீடுகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் தயாரிப்பில் மூங்கில பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, நாற்காலி, கூடை, பாய் போன்ற கைவினை பொருட்கள் பயன்படுத்துறதுலையும் நம்ம இந்த மூங்கில பயன்படுத்துறோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வீட்டில் இந்த மூங்கில நம்ம சுற்றி நிறைய பொருளாகவே இது நம்ம வீட்டில் இருக்கும், கூடை பாய் அப்படின்ட்டு எதுவாகவே இது இருந்திருக்கும். ஸோ வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியாக நிறைவாக பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டார்ட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பா

0: ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து தனிநபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்புத் துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டாட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும், ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்ப வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனை.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
1: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF பிளஸ் என்ற தரத்தை எட்டியுள்ளன. திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இசாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா வொண்டர்லேயன் அறிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையைத் தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லேப் தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, 29 ஆயிற்றுக்கு தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்து

0: வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: நிக்கலாய் சாப்பிடும்போது தாயை பார்த்து சொன்னான், நான் விவசாய இலாக்காவில் எனக்கு பிடிக்காத வேலை ஒன்றை பார்த்து வருகிறேன். நம்முடைய விவசாயிகள் எப்படி நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்திருக்கிறது என் வேலை. ஒரு குற்ற புன்னகையோடு அவன் மேலும் பேசினான். பட்டினிதான் விவசாயிகளை அகாலத்திலே கல்லறைக்குள் தள்ளி செல்கிறது. அவர்களது குழந்தைகளும் பிறக்கும் போதே சோனியாக பிறந்து இலையுதிர் காலத்தின் ஈசல் பூச்சிகளைப் போல் மாண்டு மடிக்கின்றன. எங்களுக்கும் இது தெரியும். இதற்குரிய காரணமும் எங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தின் வளர்ச்சியை படிப்படியாக கவனித்துக் கொண்டு இருப்பதற்கு எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படியே இது போய்கொண்டிருந்தால்...
2: நீங்கள் ஒரு மாணவரா என்று கேட்டாள் தாய்.
1: இல்லை, நான் ஆசிரியர். என் தந்தை வியாத்தியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேனேஜர். ஆனால் நானோ ஆசிரியர் வேலைக்கு தான் படித்தேன். கிராமத்திலே இருந்தபோது நான் முஜிக்குகளுக்கு புத்தகங்களை கொடுத்து உதவினேன். அதன் காரணமாக என்னை சிறையில் போட்டார்கள். தண்டனை காலம் முடிந்த பிறகு நான் ஒரு புத்தக கடையில் விற்பனைக்காரனாக வேலை பார்த்தேன். ஆனால் எனது ஜாக்கிரதை குறைவினால் மீண்டும் என்னை சிறையில் போட்டார்கள். கடைசியாக என்னை ஆர்காங்கெல்ஸுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். அங்கும் அங்கிருந்த கவர்னரின் வெறுப்புக்கு நான் ஆளானேன். அதன் காரணமாக மீண்டும் என்னை வெண்கடல் கரையில் உள்ள ஒரு சிறு கிராமத்துக்கு நாடு கடத்தினார்கள். அங்கு ஒரு 5 வருஷ காலம் வாழ்ந்தேன்.
2: சூரிய ஒளி நிறைந்த அந்த அறையில் அவனது குரல் மளமளவென பொழிந்தோடியது. இதற்கு முன்பே இது மாதிரி எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறாள் தாய். எனினும் அந்த கதைகளை சொல்பவர்கள் ஏன் இத்தனை அமைதியோடு ஏதோ தவிர்க்க முடியாததொன்றை பேசுவது போல அவற்றை கூறுகிறார்கள் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை.
1: இன்று என் சகோதரி வருகிறாள் என்றான் அவன். அவளுக்கு கல்யாணமாகிவிட்டதா? அவள் ஒரு விதவை. அவளது கணவன் சைபீரியாவுக்கு கடத்தப்பட்டு சென்றான். ஆனால் அவன் அங்கிருந்து தப்பியோடிவிட்டான். 2 வருஷங்களுக்கு முன்னால் அவன் ஐரோப்பாவில் காசநோயால் செத்துப்போனான்.
2: அவள் உங்களை விட இளையவளா?
1: 6 வருஷம் மூத்தவள். நான் அவளுக்கு மிகவும் கடமைப்பட்டவன். அவள் இங்கு வந்து சங்கீதம் வாசிப்பது வரை நீங்கள் பொறுத்திருங்கள். அது அவளுடைய பியோனா வாத்தியம்தான். பொதுவாக சொன்னால் இங்குள்ள பொருள்களில் பெரும்பாகம் அவளுடையவைதான். புத்தகங்கள் மட்டுமே என்னுடையவை.
2: அவள் எங்கு வசிக்கிறாள்?
1: எங்கும் தான் என்று சிறு புன்னகையோடு பதில் சொன்னான் அவன். எங்கெல்லாம் ஒரு துணிச்சலான ஆசாமி தேவையோ அங்கெல்லாம் அவள் இருப்பாள்.
2: அவள் இந்த மாதிரி வேலைக்கு கூட செல்கிறாளா?
1: ஆமாம், நிச்சயமாய் என்றான் அவன்.
2: அவன் சீக்கிரமே போய்விட்டான். தாய் இந்த மாதிரி வேலையை பற்றி சிந்திக்க தொடங்கினாள். அந்த வேலைக்காக ஒவ்வொரு நாளும் அமைதியோடும் விடாமுயற்சியோடும் தங்களை தாமே தத்தம் செய்து கொள்ளும் மனிதர்களை பற்றி நினைக்கும் போது ஏதோ ஒரு மலையின் முன்னே இரவு வேளையில் நிற்பது போல் அவளுக்கு தோன்றும். மத்தியானத்துக்கு மேல் நெட்டையான அழகிய பெண்ணொருத்தி வந்தாள். அவள் கரிய நிற உடை உடுத்தியிருந்தாள். தாய் கதவை திறந்தவுடன் அவள் தன் கையில் இருந்த மஞ்சள் நிறமான சிறு பையை கீழே நழுவ விட்டுவிட்டு தாயின் கையை பற்றி பிடித்தாள்.
3: நீங்கள்தானே பாவலின் தாய் என்று கேட்டாள்.
2: ஆம் என்று பதில் உரைத்தாள் தாய். எனினும் அந்த பெண்ணின் அழகிய கோலத்தை கண்டது முதல் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது.
3: நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கற்பனை எண்ணி இருந்தேனோ அப்படியே இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கு வந்து வசிக்கப் போவதாக என் தம்பி எழுதியிருந்தான்
2: என்று அவள் கூறிக்கொண்டே கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தொப்பியை கழற்றினாள்.
3: நான் வெகு காலமாக பாவல் மிகலாயோடு நட்புரிமை கொண்டவள். அவன் உங்களை பற்றி கூறியிருக்கிறான்.
2: அவளது குரல் உள் அடங்கியிருந்தது. மேலும் அவள் மெதுவாகத்தான் பேசினாள். அவளது நடமாட்டங்கள் மட்டும் விறுவிறுப்போடும் வேகத்தோடும் இருந்தன. அவள் தனது சாம்பல் நிற கண்களால் புன்னகை புரிந்தாள். அதில் வாலிப பாவம் இருந்தது. அவளது கண்ண பொறியில் சிறு சிறு சுருக்க ரேகைகள் விழுந்திருந்தன. அவளது சிறு காதோரங்களுக்கு மேல் இளம் நரை ரோமங்களும் மின்னிக் கொண்டிருந்தன.
3: எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் காஃபி கொடுத்தால் தேவலை என்றாள் அவள்.
2: அதற்கென்ன, தயார் செய்கிறேன் என்று பதில் உரைத்தாள் தாய். பதில் கூறிவிட்டு அவள் அலமாரிக்கு சென்று காஃபி சட்டியை எடுத்துக்கொண்டே கேட்டாள்.
3: என்னை பற்றி பாவல் சொன்னதாகவா சொன்னீர்கள்? எவ்வளவோ சொல்லியிருக்கிறான்.
2: அந்த மாது தோல் சிகரெட் பெட்டியை திறந்து ஒரு சிகரெட்டை பற்றி வைத்தாள்.
3: நீங்கள் அவனை பற்றி ரொம்பவும் பயந்து போயிருக்கிறீர்களா
2: என்று கேட்டுக்கொண்டே அவள் அந்த அறைக்குள் உலவினாள். அடுப்பில் காஃபி சட்டிக்கு கீழாக எரியும் நீல நிற

0: தீ நாக்குகளை பார்த்துக்கொண்டே லேசாக புன்னகை புரிந்தாள் தாய். அந்த பெண்ணின் முன்னிலையில் ஏற்பட்ட சங்கட உணர்ச்சியை விழுங்கி உள்ளடக்கிய அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்படியென்றால் அவன் அவளிடம் என்னை பற்றி கூறியிருக்கிறான், நல்ல பிள்ளை என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டு பிறகு மெதுவாக சொன்னாள், ஆமாம், அது ஒன்றும் சாமான்யமான சிரமம் அல்ல. ஆனால் முன்புதான் அந்த சிரமம் எனக்கு பெரிதாய் இருந்தது. இப்போது அவன் தன்னந்தனியாக இல்லை என்பதால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. அந்த பெண்ணின் முகத்தை ஒருமுறை பார்த்து கொண்டே தாய் அவளது பெயரை கேட்டாள். சோஃபியா என்றாள் அந்த பெண். தாய் அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தாள். அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு பரபரப்பு, அதீதமான அவசரமும் துணிவும் கொண்ட பரபரப்பு காணப்படுவதாக தோன்றியது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் அதிக நாள் சிறையில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்று தீர்க்கமாக சொன்னாள் அந்த பெண். அவர்களுக்கு மட்டும் விசாரணையை சீக்கிரமே நடத்தினால் அவர்களை நாடு கடத்திவிட்ட உடனேயே பாவல் அங்கிருந்து தப்பியோடி வருவதற்கு நாம் உடனடியாக ஏற்பாடு செய்து தருவோம். அவன் இப்போது இங்கு அவசியம் இருந்தாக வேண்டும். தாய் வியந்து போய் சோஃபியாவை பார்த்தாள். சோஃபியா தனது சிகரெட் கட்டையை எங்கு போடுவது என்பதற்காக அங்கும் இங்கும் இடம் பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக அவள் அந்த சிகரெட் கட்டையை ஒரு பூத்தொட்டியிலிருந்த மண்ணில் புதைத்து அமுக்கினாள். ஐயோ, அது பூக்களை கெடுத்து விடுமே என்று தன்னை அறியாமல் கூறினாள் தாய். மன்னிக்க வேண்டும் என்றாள் சோஃபியா. நிக்கலோயும் இதே விஷயத்தை தான் எனக்கு எப்போதும் சொல்லுவான். அவள் அந்த சிகரெட் கட்டையை அதிலிருந்து எடுத்து ஜன்னலுக்கு வெளியே எரிந்தாள். இதை கண்டவுடனே தாய் மீண்டும் ஒரு சங்கட உணர்ச்சியுடன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே ஒரு குற்ற உணர்வுடன் சொன்னாள், என்னை மன்னியுங்கள், நான் வேண்டுமென்று அப்படி சொல்லவில்லை. என்னை அறியாமலே வாய் வந்துவிட்டது. உங்களுக்கு போதிக்க நான் யார்? நானா சுத்தம் பண்ணினால் போதித்தால் என்னவாம் என்று தோளை உலுக்கிக் கொண்டே கேட்டாள் சோஃபியா. சரி, காஃபி தயாராகிவிட்டதா? ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கோப்பை தானா? உங்களுக்கு ஒன்று வேண்டாமா? திடீரென்று அவள் தாயின் தோளை பற்றி பிடித்து அவளை தன்னருகே இழுத்து அவளது கண்களை ஆழ்ந்து நோக்கிக் கொண்டே கேட்டாள், நீங்கள் என்ன வெட்கப்படுகிறீர்களா? தாய் லேசாக புன்னகை புரிந்தாள். இப்பொழுதுதான் சிகரெட் கட்டையை பற்றி உங்களிடம் சொன்னேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேனா என்று கேட்கிறீர்களா என்றாள் தாய். தனது வியப்புணர்ச்சியை மூடி மறைக்காமல் அவள் மீண்டும் ஏதோ கேட்கும் பாவனையில் பேசினாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
2: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்கள் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை மட்டுமின்றி இந்திய விவசாயிகள், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் கிராமப்புற மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சத்யநாதெல்லா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற ஐடியாஸ் ஃபார் இந்தியா கருத்தரங்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க தொழில்நுட்ப தலைவர்களிடையே பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உலக மூங்கில் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எல்லைகளை கடந்த மூங்கில் என்ற கருப்பொருளோடு சுற்றுச்சூழல், பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் நிலையான வளர்ச்சியில் மூங்கில் வகிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது.

இத்தினத்தையொட்டி நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெய்பியூ ரியோ வெளியிட்டுள்ள செய்தியில், பசுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக மூங்கிலின் வளத்தை பாதுகாத்து அதனை பொறுப்புடன் பயன்படுத்துவதை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான விளையாட்டு பயிற்சி திட்டத்தில் மாணவர்களை சேர்ப்பதற்கான தேர்வு போட்டிகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளன. தங்கி பயிற்சி பெறும் திட்டத்தின் கீழ் பளு தூக்குதல், கைப்பந்து, கபடி மற்றும் கொக்கோ ஆகிய விளையாட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளதாக இந்திய விளையாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி தேசிய பழகுனர் முகாம் இம்மாதம் 23ஆம் தேதி காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெறவுள்ளது. 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமா அல்லது ஏதேனும் பட்ட படிப்பு முடித்தவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், தேர்வாகும் நபர்களுக்கு பழகுனர் உதவித்தொகையாக 6,800 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில்

ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது. 5 முதல் 12 வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமா அல்லது ஏதேனும் பட்ட படிப்பு முடித்தவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும், தேர்வாகும் நபர்களுக்கு பழகுனர் உதவித் தொகையாக 6,800 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று நடைபெற்ற இந்தியா ஜப்பான் இடையேயான மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 1:03 18 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: வணக்கம் நேயர்களே, ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீனிவாச முருகன். இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் ஜி ரேவதி அவர்களுடைய தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்துதான் தெரிஞ்சுக்கிருக்கோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
3: வணக்கம் ஐயா.
2: உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாக திகழும் தமிழ் தனித்துவமான எழுத்து மரபையும் வளமான இலக்கிய பாரம்பரியத்தையும் கொண்டது. தமிழின் சிறப்பையும் அதன் தொன்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. பல்வேறு கருத்துக்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். தொடக்கமாக தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த இனிய வேளையிலே என்னுடைய வணக்கத்தை சொல்லி, தமிழ் என்று சொன்னாலே இனிமை என்று பொருள். உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் இப்படி ஒரு பெயர் வைத்திருப்பார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எனவே அந்த மொழியே இனிமையானது என்ற ஒரு பொருளுடையதாக இருக்கிறது. பள்ளி பருவத்திலிருந்து படிக்கின்ற போதே அந்த தமிழை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்பிக்கின்ற போதும், நானாக அவற்றையெல்லாம் படிக்கிற போதும், அந்த சிறுவயது முதல என்னுடைய நினைவு தெரிந்து நான் சொல்லணும்னா, ஒரு 5 முதலே நிறைய இதழ்கள் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா, அப்பெல்லாம் அந்த இதழ்கள் புத்தகங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது.
2: செய்தித்தாள்கள்,
3: ஆமா, அதெல்லாமே. அது மட்டும் இல்ல, மொழி பாடம் நடத்துகிற போது நம்ம பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு இந்த எழுத்து முறைகள், சொற்களினுடைய வகைகள், தமிழ் மொழியினுடைய எழுத்து இலக்கணம், பேச்சு இலக்கணம், அந்த சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல் இலக்கணம் அது, மற்றும் தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தாக இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம். நீங்க 10th 12th எல்லாம் வருகிற போது அந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கறத நம்ம படிப்போம். அப்போ எழுத்து சொல் இலக்கணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலும் இருக்கு, ஆனா பொருள் இலக்கணம் என்பது நம்முடைய மக்களின் வாழ்க்கைக்கு உரிய இலக்கணம். எனவே மக்கள் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்பதும், அது மக்களினுடைய வாழ்வையும் நிலவியலையும் அடிப்படையாக கொண்டு எப்படி 5 வகுக்கப்பட்டது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அதற்கான பொருள்களாக முதற் பொருள் என்றும் கருப்பொருள் என்றும் உரிப்பொருள் என்றும் வகுத்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், அதை எப்படி இலக்கியங்களாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அவதான் நமக்கு கிடைக்குது சங்க இலக்கியங்களாக. இதெல்லாம் படிக்கிற போது ஒரு ஈர்ப்பு, எவ்வளவு அறிவோடு வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் அணுகியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இதை இலக்கியம் சார்ந்து சொல்லலாம். அது போல இலக்கணம் சார்ந்து பாத்தீங்கன்னா, பள்ளியில நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று, அதெல்லாம் அவ்வளவு பாகுபடுத்தி நம்முடைய தமிழ் மொழியிலே இந்த இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள், அது போல பல பொருளை உணர்த்துகிற ஒரு சொல், இப்படி எல்லாம் நம்ம படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப தத்தைன்னு ஒரு சொல் இருக்கு. இந்த ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா, அந்த தத்தை என்கிற சொல்லும், கிள்ளை என்கிற சொல்லும், சுகம் என்கிற சொல்லும் வேற வேற சொற்கள், ஆனா கிளி என்ற ஒன்றை தான் அது உணர்த்தது. அப்போ ஒரு பொருளை உணர்த்துவதற்கு பல்வேறு சொற்கள் தமிழ் மொழியிலே இருக்கு. அதே போல வாரணம் அப்படின்னு ஒரு சொல்லு.

0: இருக்கு. இது வேறு வேறு பொருளை உணர்த்துகிற ஒரு சொல்லா இருக்கு. கோழியை இது குறிக்கும், யானையை குறிக்கும், சங்கை குறிக்கும். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி நம்முடைய மொழியை வந்து அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், புது புது சொற்களை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா நம்முடைய மொழி ஏதோ ஒரு இந்த மனித வரலாற்றிலே அவர்கள் பேசுவதற்கும் கருத்து பரிமாற்றத்துக்கும் மட்டும் பயன்பட்ட மொழி கிடையாது, ஒரு பண்பட்ட மொழி. நம்ம ஆங்கிலத்தை சொல்லணும்னா சொபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மொழியினுடைய இலக்கியங்களை, இலக்கண கூறுகளை எல்லாம் படிக்கிற போது அந்த பள்ளி பருவத்தில் இருந்தும் கல்லூரி பருவத்தில் இருந்தும் வந்தப்ப நான் நிச்சயமா நினைச்சேன் நாம் வந்து தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் அப்படின்னு. எனவே அங்க பள்ளியிலிருந்து தொடங்கிய அந்த ஆர்வம் கல்லூரிக்கு வந்து அந்த கல்லூரியிலே தமிழை படித்து தமிழ் இலக்கியத்தை முதன்மை பாடமாக எடுத்து அதிலே படித்து அதிலே கல்லூரியில் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் பெறக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தியதுன்னு சொன்னா அது காரணம் இந்த தமிழ் ஆர்வம், அந்த பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கிய ஆர்வம் தான்.
1: உங்களுக்கு தமிழில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னு அழகா தெளிவா சொன்னீங்க. தமிழ் எழுத்து பயணம் அது எப்போ தொடங்கிச்சு?
0: தமிழ் எழுத்து பயணமும் பாத்தீங்கன்னா நான் சிறு வயதிலிருந்தே, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பள்ளி பருவத்திலிருந்தே பாத்தீங்கன்னா நிறைய முதல்ல தொடங்கியது கட்டுரைகள். நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதுவோம், அது போல பல போட்டிகளுக்கு சென்று அங்க அதெல்லாம் கொடுக்கறது, அதுல நிறைய பரிசுகள் எல்லாம் நான் பெற்றிருக்கேன். அதே போல இன்னும் கொஞ்சம் கல்லூரி எல்லாம் வருகிற போது கவிதைகள் எழுதுவது, அது மாதிரி கதைகள் எழுதுவது. அதுல என்னுடைய முதல் அந்த கதை தொகுப்புல பாத்தீங்கன்னா எனக்கு ஏனோ அந்த விடியற் காலை நேரத்தின் மீது ஒரு அலாதியான ஒரு பெரிய விருப்பம், அந்த காலை பொழுது இருக்கு இல்லையா, அப்ப அந்த விடியல் என்கிற அந்த ஒரு பொருண்மையில தலைப்பிலே பாத்தீங்கன்னா விடியல், விடியலை நோக்கி, விடியுமா, விடியற்காலை, இப்படி அந்த தலைப்பிலே வந்து சிறுகதைகள் எல்லாம் நிறைய எழுதி அது மாதிரியான ஒரு துவக்கமாக அது அமைஞ்சது.
1: போட்டிகள் வைப்பாங்க,
0: ஆமா, அதுல வந்து நான் பேச்சு போட்டியிலும் சரி எழுத்து போட்டியிலும் சரி இரண்டிலுமே வந்து நான் அதை கலந்துக்குவேன். ஏன்னா தமிழ் மொழி என்பது வெறும் எழுத்து மட்டும் அடிப்படையை கொண்டது இல்ல, பேச்சும் இருக்கு இல்லையா. நான் எழுதுவது இன்னொரு நிறைய பேருக்கு போய் சேரணும்னா இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா உங்க ஒருத்தருக்கு தான் அதை போய் சேரும். ஆனா நான் ஒரு மேடையில பேசுறேன்னா ஒரே நேரத்தில் அது 100 பேரை, 500 பேரை, 1000 பேரை சென்று சேரும்,
1: உலகம் முழுக்க சேரும்
0: இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையினால இந்த இரண்டிலுமே நான் வந்து அதிக கவனம் செலுத்தி தொடர்ந்து அதுல பயணிச்சு வந்திருக்கேன். எனவே என்னுடைய பேச்சு எழுத்து இரண்டுமே அப்படி தொடங்கியது தான்.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழுக்காக நீங்க செஞ்ச முக்கியமான பங்களிப்புகள் ஏதாவது இருக்கா?
1: கட்டாயமா தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாம் உணரணும் முதல்ல. அடுத்தது அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் பாத்தீங்கன்னா நம்முடைய மொழியை புறக்கணித்து விட்டு பிற மொழியின் மீது அந்த மொழியினுடைய ஆதிக்கத்தினாலே இன்றைக்கு எல்லோரும் வந்து தமிழ் மொழியை முழுமையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு இல்ல பாக்க போனீங்கன்னா. அதனால இன்றைக்கு வந்து ஒரு பொருள் தேடுதல் நிமித்தமாக, ஏன்னா பணம் வேணும் இல்லையா, வாழ்க்கைக்கு வேலை வேணும், அந்த அடிப்படையில நாம நிறைய பேர் போறாங்க. ஆனாலும் நாம் நம்முடைய தாய்மொழியை விட்டுடக்கூடாது. தாய்மொழியை விட்டு விடுவது என்பது நம்முடைய பெற்ற தாயையும் தந்தையும் விட்டு விடுவதற்கு ஒப்பானது. நம்முடைய தொழில் சார்ந்து நாம எந்த கல்வி வேணா கற்றுக்கொள்ளலாம். இப்ப மேலை நாடுகளை பாருங்க, அவங்க வந்து ஜப்பான்லயோ ஒரு சைனாலேயோ அல்லது ஜெர்மனியிலோ அவர்கள் எந்த மருத்துவராக இருப்பாங்க அல்லது பொறியாளராக இருப்பாங்க, ஆனாலும் அவர்கள் அவருடைய தாய்மொழியை மறந்து விடாமல் விட்டு விடாமல் படித்து கற்கிற ஒரு நிலையில இருப்பாங்க இல்லைங்களா. எனவே இந்த மொழியை நாம் கொண்டு சேர்க்கணும் கட்டாயமா. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நாம் தமிழர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே கடந்து நான் என்னை நினைத்து பார்க்கிற போது, ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக

0: அதுவும் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்ற போது இதை நாம் நிச்சயமாக நம்மால் ஆன ஒரு பணியாக ஏற்றதை செய்யணும் அப்படின்னு நான் நிறைய வந்து தமிழ் குறித்த கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், திறனாய்வு செய்து நிறைய எழுதியிருக்கின்றேன். அது போலவே பல்வேறு நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் பல்கலைக்கழகம், அங்கு நேரில் சென்று அங்கு முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய தொன்மையான தனிச்சிறப்பு மிக்க சங்க இலக்கியங்கள் குறித்து நான் உரையாற்றி இருக்கின்றேன். அதுபோல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்தாளர் சங்கம், அங்கு சென்று சங்க காலம் முதல் இன்றைக்கு வரையும் இருக்கக்கூடிய பெண்ணியம் குறித்து அங்கு எடுத்து கூறியிருக்கின்றேன். அதுபோல ஈப்போ என்று சொல்லக்கூடிய பேரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்கு சென்று கண்ணதாசனுடைய மன்றம் இருக்கிறது, அருணகிரிநாதர் மன்றம் இருக்கிறது, அங்கு சென்று அவருடைய படைப்புகளை, அருணகிரிநாதருடைய படைப்புகள், கண்ணதாசனுடைய படைப்புகள், இவை குறித்தெல்லாம் ஆய்வு செய்து அவற்றை கொண்டு சேர்த்திருக்கின்றேன். அதுபோல பினாங்கு நகரிலே இருக்கக்கூடிய மலேசிய வள்ளலார் பல்கலைக்கழகம், அங்கு வள்ளலாருடைய படைப்புகள், அவற்றை குறித்து ஆய்வு செய்து அங்கு சென்று அவற்றை எடுத்து கூறியிருக்கின்றேன். அதுபோல இலங்கை முழுவதும் சென்று 10 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்து பல்வேறு இடங்களிலே அங்கு இருக்கக்கூடிய கொழும்பு, தமிழ்ச்சங்கம், வவுனியா, யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிளிநொச்சி போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களில் சென்று அங்கும் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பு, தமிழனுடைய இலக்கண கூறுகளினுடைய சிறப்பு, தமிழ் இலக்கிய பரப்பு என்பது மற்ற இலக்கியங்களை போல அல்ல, மற்ற மொழியில் உள்ளது போல அல்ல. ஏனென்றால் நம்மிடம் வகை வகையான இலக்கியங்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன, அற இலக்கியங்கள் அல்லது நீதி நூல்கள் இருக்கின்றன, பக்தி இலக்கியங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், அதன் பின்னாலே நவீன இலக்கியங்களாக நாம் பார்க்கக்கூடிய சிறுகதை, புதினம், நாடகம், மொழிபெயர்ப்பு நூல்கள், உரைநடை நூல்கள், புதுக்கவிதை என்ற இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய பல்வேறு பரந்துபட்ட வகைமைகள் நம்மிடம் இருக்கின்றன. எனவே இவற்றை எல்லாம் கொண்டு சேர்க்கின்ற விதமாக நான் என்னுடைய எழுத்து மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் உலகம் முழுவதும் சென்று முடிந்தவரை சென்று பேசியிருக்கின்றேன். அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ்ச்சங்கங்களிலும் இன்றைக்கு இணையம் மூலமாக இணையக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நமக்கு.
1: வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய தமிழ் ஆர்வம் எப்படி இருக்கு?
0: நிச்சயமா அவர்கள் தான் உண்மையிலேயே தமிழை வளர்க்கின்றார்கள். அதுதான் பெரிய மகிழ்வு நமக்கு. இன்னொன்று பெரிய குறையும் அதுதான். ஏனென்றால் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளுடைய அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எனவே நம்மிடம் இருக்க மொழியை நாம் வந்து மெல்ல மெல்ல மெல்ல கைவிட்டுட்டே வரும். ஆனால் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னும் பல்வேறு நிமித்தங்களாக சென்றவர்கள், கிட்டத்தட்ட அகதிகள் போல சென்றவர்கள். அப்படி சென்றவர்கள் இன்றைக்கு அங்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாலே அவங்களுடைய மனமெல்லாம் இங்கேதான் இருக்கு. நம்முடைய நாடு, மொழி, இனம் என்று அதன் மேலே இருக்கிறது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து நிறைய சங்கங்கள், அமைப்புகள் வைத்து தமிழ் வளர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேலை நாடுகள்ல பல நண்பர்கள் நான் பார்க்கிற போது அவங்க வீடுல இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர் வைக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன ஒரு ஈப்போ நகரத்திலே ஒரு மருத்துவர், அந்த நகரத்தினுடைய முதன்மை மருத்துவர் அவர் தான். அவர் ஒரு தமிழர் தான், ஆனா பல தலைமுறையாக அங்க இருக்கக்கூடியவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அழகாக கார்த்திகேயன் என்று பெயர் வைக்கிறார், கல்யாணி என்று பெயர் வைக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்டுல பாருங்க, பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்முடைய வாயிலே நுழையாது பல்வேறு பெயர்கள். அந்த பெயரெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது.
1: ஆங்கிலம் கலந்து இருக்கும்,
0: ஆங்கிலம் கலந்து, வடச்சொல் கலந்து, ஏதேதோ பெயரெல்லாம் வைக்கிறாங்க. சுஷ்மிதா, சுசரிதா, ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அங்க அவர்கள் நம்முடைய அந்த பெயரில் இருந்து, அதுபோல வீட்டுல கட்டாயம் பிள்ளைகளை தமிழ் படிக்க வைக்கிறாங்க. வெளியில அவங்க போய் வேற மொழி படித்தால் கூட, இப்ப சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னா அவங்க மலாய் படிப்பாங்க, சீன மொழி, ஆங்கில மொழி படிப்பாங்க, அங்க தமிழும் இருக்கு, கட்டாயமா அரசு மொழியா இருக்கு. ஆனால் வீட்டுல அவங்க படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைத்து நம்முடைய நூல்கள், திருப்பாவை நூலை பாராயணம் செய்ய வைக்கிறாங்க, திருவாசகத்தை படிக்க வைக்கிறாங்க. அந்த வார நாட்கள் இருக்கும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் தேவார திருவாச பாடல்களை ஓதுற சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்யறோமா நினைச்சு பாருங்க, கிடையாது. அப்ப நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் இங்கிருந்து சென்று விட்டாலும் இந்த வேரை விட்டு விடாமல், ஏன்னா இந்த தமிழ் என்கிற வேரில் இருந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. எனவே அதை விட்டு விடாமல் அவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அதை வந்து தங்களுடைய நாட்டில வந்து தமிழை பரப்ப வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். முக்கியமாக அடுத்த தலைமுறையாக தங்கள் குழந்தைகள் அதை விட்டுவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருக்கிறாங்க.
1: இப்ப இலங்கை ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அங்க வாழும் தமிழர்கள் வந்து பேச்சு வழக்கு எப்படி மேடம் இருக்கு? நம்மள மாதிரி உடனடியா பேசுறாங்களா இல்ல கலோக்கியலா?
0: இலங்கை எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அருமையான தமிழ், தமிழ் மொழி வந்து அவங்க பேசக்கூடிய இப்படி ஒரு ஆங்கில சொல்லோ அல்லது வேற எந்த சொல்லோ கலக்காமல் பேசுவாங்க. இப்ப நம்மளே இருக்கக்கூடிய மக்கள் எத்துணை பேர் வந்து தொடர்ந்து பிற சொல் கலக்காமல் தமிழ்ல பேச முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது வந்து

0: அவங்க பேச்சின் ஊடாக மற்ற சொல்லெல்லாம் கலந்துதான் வருது. ஆனா அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. ஆங்கிலம் பேசுகிற போது முழுமையான ஆங்கிலம் பேசுவாங்க. தமிழை பேசுகிற போது அவங்க நல்ல தமிழ் சொற்களை தெரிவு செய்த அவங்களுடைய பேச்சில் அது வந்துடும். ஏன்னா அந்த பழக்கமாக அதை வச்சிருக்காங்க. அதுவும் இலங்கை தமிழ் எல்லாம் ரொம்ப இனிய தமிழ். நீங்க சொல்றது மாதிரி அவங்களுடைய தமிழ் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை விட இன்னொன்னு நான் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, படித்தவர்கள் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்து பெண்மணி அவங்க கூட இலக்கியம் பற்றி பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இலக்கியம் குறித்து அவங்க பேசுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இதனுடைய பொருள் என்னன்னா, எல்லோருமே அந்த தமிழ் மொழியின் மீது, அது நம்முடைய மொழி, தாய்மொழி, எனவே இதனை நாம் விட்டுவிடக் கூடாது என்று அதுல தொடர்ந்து ஒரு பயிற்சி பெற்று ஈடுபாட்டோடு இருந்துகிட்டே வராங்க, படிக்கிறாங்க தொடர்ந்து. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அப்படி இல்ல இல்லையா. இங்க இன்றைக்கு வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா நம்முடைய இலக்கியம் பற்றி கேட்டீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது.
1: பள்ளியில படிக்கிறதோட சரி பேசுறதோட சரி,
0: ஆமா,
1: ஆழ்ந்து
0: ஆழ்ந்து போய் படிக்கிறது இல்ல இல்லீங்களா. அதனால வெளிநாட்டில இருக்கக்கூடிய, நீங்க கேட்ட இந்த இலங்கையிலா இருக்கட்டும் இல்ல மற்ற எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் அன்பர்கள், அது வந்து தமிழை நிச்சயமாக அவங்கதான் வந்து போற்றி பாதுகாத்துக்கிட்டே வராங்க. அதுல வந்து அவங்க என்ன பண்றது இல்லைன்னா எந்த விதமான ஒரு சமரசமும் செய்து கொள்வதில்லை. அதுதான்
1: தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய எழுத்துக்கள்ல என்ன தனிச்சிறப்பு இருக்கு? உங்கள் படைப்புகள்ல எந்தெந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க?
3: இப்ப என்னுடைய படைப்பு அப்படிங்கறது என்னுடையது தமிழ் சார்ந்த இலக்கியங்களை நான் படிக்கிற போது என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களினுடைய பொதுவாகவே இலக்கியம் என்றால் என்னன்னா, இதுவும் மற்ற எந்த மொழியிலும் கிடையாது, இலக்கு கூட்டலியம் இலக்கியம். இலக்கு என்பது ஒரு நோக்கம், லட்சியம். எனவே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன என்பதை எடுத்து சொல்லுவதுதான் இயம்புவதுதான் இலக்கியம். அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, இலக்கியத்துக்கு 2 பண்புகள் உண்டு. ஒன்று, நம்மை மகிழ்விப்பது. நீங்க படிக்கிற போது என்ன அழகான ஒரு உவமை சொல்லியிருக்காங்க, என்ன எப்படி ஒரு கற்பனை இதுல இருக்கு இல்லீங்களா, நம்ம அப்படியே ரசித்து பார்க்கிறோம். அது மட்டுமே இலக்கியத்தினுடைய பண்பு இல்ல. இன்னொரு பண்பு முக்கியமானது, அதுதான் அறிவுறுத்துவது. அறிவுறுத்துவதுனா, ஒரு இலக்கியத்தை படித்து அதன் மூலம் நம்ம ஒரு நீதியை கத்துக்கணும், ஒரு அறத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்ம நெறிப்படுத்துவதற்கு இலக்கியத்தை படைத்த ஒரே மொழி வந்து தமிழ் மொழி தான். அதனால்தான் நன்னூல் என்கின்ற நம்முடைய நூல், இலக்கண நூல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பவனந்தியார் அதனுடைய ஆசிரியர் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனேன்னு சொல்லுவார். ஒரு நூல் என்ன பயனை நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னா, அது அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் நமக்கு எடுத்து கூற வேண்டும், அதன் மூலமாக வீடு வேறடைதல் அப்படின்னு சொல்லுவார். இதை சுருக்கமா சொல்லணும்னா, எப்படி நம்ம தெளிவா சொல்லலாம் அப்படின்னா, ஒருவன் அறவழியில் நின்று பொருளை ஈட்டினால் அதனால் பெறுகிற இன்பம், அந்த இன்பத்தோடு நம்ம வாழ்ந்த மனிதர்கள் இங்க வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதுதான் நமக்கு எல்லாம் விருப்பமானது, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பொருள், அந்த பொருள் அறவழியில் வர வேண்டும். எனவே அறவழியில் நின்று பொருளை ஈட்டி முறையான இன்பத்தை துய்த்து ஒருவன் வாழ்வானால் அவனுக்கு வீடு பேறு அல்லது மோட்சம், முக்தி என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் தானே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையாக இருக்கு. அதனாலதான் வள்ளுவர் பாருங்க, இதை மனதில் கொண்டுதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எழுதியிருக்காரு. ஆனா அவர் வீடு பேருன்னு ஒரு பால் எழுதல இல்லையா. ஏன் எழுதலன்னு சொன்னா, ஒருவன் அறவழியிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அறவழியில் நின்று பொருளை ஈட்டி அதன் மூலம் முறையான இன்பத்தை துய்த்து வாழ்வானால் அவன் வேற எங்கேயும் போக வேண்டாம், கடவுளை தேட வேண்டாம், மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த வழியிலும் போக தேவையில்லை. அவனுக்கு வீடு பேரு என்பது, நற்கதி என்பது தானே வந்து சேரும். அதனாலதான் அவர் அதை விட்டுட்டார். நாள் கொள்கைதான் அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனேன்னு சொன்னாங்கன்னா

0: அப்ப ஏன் வள்ளுவர் சொல்லலன்னா இதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்றேன். அப்போ மனிதனை செம்மைப்படுத்துவதுதான் இலக்கியம், நம்மள செதுக்கிறது. ஏன்னா நாம வந்து அறிவினால் மட்டும் இல்ல உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்கள். அப்ப உணர்வு என்ன செய்யும் அப்படின்னா நம்மள நிறைய தவறுகளை செய்ய வைக்கும். அப்போ அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த நெறியிலே செல்லாமல் நல்வழியில் தடுத்து நல்ல வழி பாதையை காட்டுவதுதான் இலக்கியமாக இருக்கிறது. இதை வந்து நம்முடைய எல்லா இலக்கியங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் நம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், நாட்டுல கல்வி மிகுந்திருக்கு, பொருளாதாரம் மிகுந்திருக்கு, அறிவியல் வளர்ச்சி மிகுந்திருக்கு, ஆனா குற்றங்கள் குறைந்திருக்கானா? அதுவும் மிகுந்துதான் இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா மனிதர்களிடையே இருக்கக்கூடிய அந்த மனித நேயமோ அன்போ கருணையோ பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதுகின்ற ஒரு நிலையோ இதெல்லாம் இல்ல. அப்ப இந்த பண்புகளை அறங்களை எல்லாம் நம்முடைய நூல்கள், நான் சொன்ன முன்னாடி சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரை இந்த இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒன்னொன்றிலும் ஒரு ஒரு அறங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும், இதை வாழ்க்கையில பின்பற்ற வைக்கணும். இதை ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க, நாம் வந்து எப்படி ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி தவறு செய்யறோம் அப்படிங்கறதுக்கு திருமூல ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்வாரு. அந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அப்படிங்கறது இந்த பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இங்க பார்ப்பான் என்பது மனிதனை குறிக்கிறது, அவன் இடத்துல ஐந்து பசுக்கள் இருக்கிறது அப்படிங்கிற அது ஐந்து என்ன, நம்முடைய ஐம்புலன்கள், கண்ணு காது மூக்கு வாய், அடுத்தது நம்முடைய மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் என்று. இந்த ஐம்புலன்கள் வழியா தான் நம்ம இந்த உலகத்தை பாக்குறோம், கேட்கிறோம், ரசிக்கிறோம், அந்த இன்பத்தை வந்து துய்க்கிறோம். மேய்பாரும் இன்றி வெறித்து திரிவன, இது நம்ம கடங்கி இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஐம்புலன்களுக்கு அடிமை ஆயிடுறோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம கடங்கி இருக்கணும், ஆனால் நாம் அவற்றுக்கு அடிமையாகிறோம். மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, இதை மேய்க்க கற்றுக்கொண்டால் மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், நம்முடைய மனம் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே. நம்ம இது வந்து என்ன பண்ணும், நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அவர் சொல்றாருன்னா, எப்பொழுது இந்த ஐம்புலன் அடக்கம் இல்லையோ அப்பொழுது என்ன ஆகுதுன்னா மனசுல ஆசை வருகிறது, பேராசையாக மாறுகிறது. இந்த ஆசையினாலே மனிதன் பொய், களவு, கொலை, பிறரை புரஞ்சொல்லுதல் என்ற ஒவ்வொரு தீய தீய குணங்கள் அவனிடம் வந்து வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த மாதிரியான அறங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கியங்களின் சிறப்பை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது ஒன்னு.
1: கண்டிப்பா.
0: அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மொழி, நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னா உலகத்தினுடைய மூத்த மொழி. உலகத்தில என்னவெல்லாம் மொழிகள் தோன்றி இருக்கோ அதுக்கெல்லாம் அடிப்படை நம்முடைய மொழியில் இருந்துதான் அவை கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம். இப்ப தமிழ் மொழி அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம், அதுலயும் பாத்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இவை எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழின் அடியாக பிறந்தவை தான். தாய்மொழி தமிழ் மொழி தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் உன் சீரிழமை திறம் வயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் அதனால்தான் பாராட்டுகிறார் தமிழ் அன்னையை. சரி பரவாயில்ல, நம்முடைய இங்க இருக்கக்கூடிய மொழிகள் தோன்றுது. ஆனா இன்றைக்கு மொழியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய அதனுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாடு, அந்த ஸ்பெயின் நாடுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசுகின்ற இந்த ஸ்பானிஷ் மொழின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மொழியில தமிழ் சொற்கள் இருக்கின்றது. நம்ம வந்து பாருங்க கட்டுமரம் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்பானிஷ் மொழியில கட்டுமரான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மேசைன்னு சொல்றோம், அவங்க மேசான்னு சொல்றாங்க. அது போல கோப்பை என்பது கோப்பா என்றும், அலமாரி என்பது அலமாரியோ என்றும் அந்த ஸ்பானிஷ் மொழியில இன்றைக்கும் அவங்க வழங்கி வராங்க. இந்த சொல்லெல்லாம் நம்முடைய தமிழ் கொடுத்தது தான். உலகையே வணிகத்தின் மொழியாக இருந்து தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆங்கில மொழி, அதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் மாங்கோ என்கிற சொல் மாங்காயிலிருந்து சென்றதுதான் பாக்கிறோம் இல்லைங்களா, சாண்டல் சந்தனத்திலிருந்து சென்றது, அது மாதிரி காஷ்நெட் கசுன பருப்பு என்கின்ற அந்த முந்திரி பருப்பு அதுதான் அங்கு காஷ்நெட் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரிசி என்கிற சொல் தான் ஒரைசா என்று அந்த மொழியிலே வழங்கப்படுது. ஹீப்ரூ மொழியில நம்முடைய தோகை என்கிற சொல் தோகா என்று வழங்கப்படுது. அப்போ இந்த மொழியியல் ஆராய்ச்சி செய்வதற்கும் இலக்கண ஆய்வு செய்வதற்கும் இப்படி பல பல தரவுகள் வந்து நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது. இதெல்லாம் நாம் அறியாதவர்களாக பெரும்பான்மையானவர் இருக்கின்றார், நல்ல படித்தவர்கள் அறிஞர்களுக்கு தெரியும். ஆனா இது நாம் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே என்னுடைய கட்டுரைகள் எழுத்துக்கள் எல்லாம் அமைகின்றது.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உங்களுடைய எழுத்து எப்படி எல்லாம் உதவுது?
2: இப்போ நான் எழுதுவது மட்டும் இல்ல, பல்வேறு தமிழ் அமைப்புகள் இதனோட எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்புகளின் ஊடாக வெளியிடப்படுகின்ற ஆய்வு நூல்கள் இவற்றில் எல்லாம் என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் எழுதுகின்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய வெளிநாடுகளில் உள்ள மன்றங்களோடு இணைந்தும் நான் செயலாற்றிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ்வியல் இலக்கிய பொழில் என்கின்ற அமைப்பு நம்முடைய தொல் தமிழருடைய இந்த சங்க இலக்கியங்கள் குறித்து அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நூல்களை எல்லாம் வெளியிட்டு வராங்க. அமைப்புகளில் வைத்து சிறந்த பேச்சாளர்களை அழைத்தும் அங்க பேச வைக்கிறாங்க. அவர்கள் ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய நூல் இருக்கிறது, அந்த நூலிலும் நான் எழுதி வருகிறேன். அது போல மற்றவர்களையும் எழுதுவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளித்து அதில் எழுத வைத்து அந்த நூலினுடைய அந்த ஆண்டுதோறும் வருகிற அந்த இதழ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஆசிரியர் குழுவிலும் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இது போல இன்னும் நிறைய நூல்களுக்கு நான் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்று அந்த சிறப்பான கட்டுரைகளை எல்லாம் பெற்று அதில் நாங்கள் தொடர்ந்து பிரசுரித்து வருகிறோம்.
1: உங்களுடைய எழுத்துக்கள் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
2: என்னுடைய எழுத்தை படிக்கின்றவர்கள் நிறைய பேர் வந்து என்னிடம் வந்து சொல்றது உண்டு, இந்த கருத்து நான் இது வரைக்கும் படிச்சதில்லை, இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் இவ்வளவு செய்திகள் இது உள்ள இருக்குங்க தெரியுது அப்படின்னு. அது போல நான் பேசுகிற போதும் அந்த பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்த கருத்தை நீங்கள் சொல்லுகிற முறைமை அது வந்து மிக சிறப்பாக இருக்கிறது, இது மாதிரி ஆய்வு செய்து நீங்கள் இன்னும் நிறைய வந்து பேசணும் எழுதணும் என்னெல்லாம் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒண்ணு நான் இங்க சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். நம்முடைய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அன்னை சிவகாமி பள்ளி, அங்க சென்று பேசுவதற்கும் அங்கு கட்டுரை எல்லாம் எழுதின மாணவர்களுடைய அந்த கட்டுரை திருத்தி அந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்வதற்கும் சென்ற போது அங்கு ஒரு மாணவர், அவர் வந்து பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப அவர் வந்து அதுல முதலாவதாக வந்தார். அவர் வந்து நான் சொன்ன அந்த கருத்துக்களை அந்த குறிப்புகளை எல்லாம் இப்படி எல்லாம் எழுதினா சிறப்பா இருக்கும் என்று எடுத்துரைத்தது பேசியது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அம்மா நான் வந்து உங்களுடைய மாணவனாக வந்து உங்களிடம் படிக்க வேண்டும், அதுவும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு சிறு பிள்ளையினுடைய பேச்சாக இருக்கும் என்று நான் அது சரிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 2 வருடம் கழித்து அந்த மாணவர் எங்களுடைய தாகூர் கல்லூரிக்கு வந்து எங்களுடைய தமிழ் துறையிலே படித்து அவர் இளங்கலை படித்து பின்னால் முதுகலை படித்து இப்பொழுது தமிழ் துறையிலேயே ஆசிரியர் படிப்பும் படித்து அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்று அவர் இப்ப எதிர்காலத்திலே நல்ல இன்னொரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய மகிழ்வு. ஏன்னா நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு நாம் ஆசிரியராக இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு நாம் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே நான் படித்து உயர்ந்தது மட்டுமல்ல, என்னுடைய மாணவர்கள் உயர்ந்து அவர்கள் நாளைக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும், முக்கியமாக அவர்களும் பல்வேறு மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களாக வர வேண்டும் என்பதுதான் நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது ஒரு பெரிய மகிழ்வும் நிறைவும் எனக்கு ஏற்படுகிறது.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தமிழுக்காக நீங்க எதிர்கொண்ட சவால்கள் ஏதாவது இருக்கா?
1: நிச்சயமா, தொடர்ந்து முதல்ல இருந்தே சவால் தான். ஏன்னா பள்ளி படிப்பை முடித்திட்டு கல்லூரிக்கு வரும்பொழுது தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு சொல்லும் போதே எல்லாரும் என்ன தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த +1 +2 என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளியை கடந்து வருகிற போது அறிவியல் சார்ந்து படித்தேன். ஆனாலும் கூட எனக்கு அந்த இலக்கியத்தின் மீதான ஒரு தீராத ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருந்தது, ஆவல் இருந்தது.
0: அறிவியல் படிக்கிற மாணவர்கள், கணக்கு படிக்கிற மாணவர்கள், தமிழ் படிக்கிற மாணவர்கள் ஒரு மாதிரியா
1: பாப்பாங்க இல்லையா? அப்போது என்னுடைய குடும்பத்திலுமே எல்லாருமே வேறு வேறு துறை சார்ந்தவங்க. அப்ப என்ன இதுவா படிக்க போற அப்படின்னு கேட்டாங்க. நான் இலக்கியம் தான் படிக்க போறேன், ஏன்னா இந்த இலக்கியம் வந்து எப்படிப்பட்டதுன்றது அதை படிக்கின்ற போது எனக்கு தெரியுது. எனவே இதை படித்து நிச்சயம் வாழ்க்கையிலே முன்னேறுவேன், வெற்றி பெறுவேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அங்கிருந்து தமிழ் இலக்கியத்தை படித்து இளங்கலை முதுகலை, பின்னர் முனைவர் பட்டம் சங்க இலக்கியத்திலே ஆய்வு செய்து அங்கு முனைவர் பட்டம் பெற்றேன். அதுபோலவே தொடர்ந்து நம்முடைய தமிழ் இலக்கியம் சார்ந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த ஒரு படிப்பு படித்து அதில் பட்டம் பெற்றேன். அதுபோல இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் என்கின்ற அந்த கல்வியும் பயின்றேன். இன்றைக்கு காலம் மாற மாற கணினி யுகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால இன்றைக்கு கணினியும் நாம் கற்று தேர்தல் என்பது அவசியம். எனவே கணினி குறித்தும் நான் கற்றுக்கொண்டேன். அதுபோலவே தெலுங்கு மொழி, மலையாள மொழி, ஹிந்தி மொழி என்று பல மொழிகளையும் நான் கற்று அறிந்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்து இப்படி தமிழுக்காக தொடங்கி இந்த பயணம் முதலிலே சவால்களோடு தான் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு எல்லோரும் பார்க்கின்ற போது அவர்கள் பெரிதும் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் நிச்சயம் தமிழ் அன்னை நம்மை என்றே

0: என்றைக்கும் கைவிட மாட்டான். எனவே தமிழ் படிப்பதனால் என்றைக்கும் உயர்வு கிட்டும் என்பதையும், அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. எனவே அவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, தங்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்கள் அயுர தேவையில்லை.
1: தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னா என்ன செய்யணும்?
0: அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை நாம் உணரணும். இது எங்க தொடங்கணும்னா முதல்ல வீட்டுலதான் தொடங்கணும். இப்ப வீட்டில இருக்கக்கூடிய பெற்றோர் தான் இதை தொடங்கி வைக்கணும். ஆனா இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றம் என்னவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர் என்னங்க பண்றாங்க, பிள்ளைகள் வந்தனா ஒரு ஆங்கிலத்துல ஒரு ரைம் சொல்லு, அல்லது டேடியை கூப்பிடு, மம்மியை கூப்பிடு, என்ன சொல்றாங்க,
1: ஒரு பாரதியார் பாடல் பாடுன்னு
0: கேக்கும். அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டீங்கன்னா, அம்மா அப்பான்னு சொன்னாலே அவங்களுக்கு அது ஏதோ ஒரு இதா இருக்கு, ஆங்கில சொல் தான் அவங்களுக்கு உயர்வாக இருக்கிறதுன்னு போது அங்குதான் தொடங்கணும் நம்ம. எனவே பெற்றோர் எந்த, நான் சொல்றது எந்த மொழி அவர்கள் நான் முன்பு சொன்னது போலவே கற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு மொழி கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சிறப்பு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தமிழ் மொழியை அவர்கள் எந்த நாளும் மறந்துவிடக் கூடாது என்பதிலே பெற்றோர் கவனமாக இருக்கணும். அவர்கள் தமிழ் கற்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி வீட்டிலே பேசுவது, அது போல எழுதுவது, தினசரி பத்திரிகைகள் எல்லாம் தமிழை கொடுத்து அவர்களை வாசிக்க சொல்வது என்றெல்லாம் அவர்களை பழக்க வேண்டும். அடுத்த கட்டமாக பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே இந்த நிலை தொடர்ந்து இந்த தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய பேச்சு திறனை அறிந்து, எழுத்து திறனை அறிந்து அவர்களை ஊக்குவிக்கின்ற பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். இதற்கும் மேலே அடுத்த கட்டமாக அரசும் இதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுகிற போது நிச்சயம் தமிழ் மேலும் மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும்.
1: ஆங்கில கல்வி மோகமும் கொஞ்சம் இருக்கு,
0: கட்டாயமா இருக்கு, கட்டாயமா இருக்கு.
1: இப்படி இருக்கும் போது இளைஞர்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு என்ன செய்யணும்?
0: அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கணும். தமிழ் படித்தால் எனக்கு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை தான் நிச்சயம் அது படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மனப்பான்மை என்ன வந்திருக்குன்னா, தமிழ் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டா என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த நிலையை மாற்றி தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அல்லது தமிழ் வழியில் கற்கின்ற மாணவர்களுக்கு இத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறது என்பது போன்ற அந்த மாற்றங்களை கொண்டு வருகிற போது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் அதுல ஒரு ஆர்வம் ஏற்படும். அது மாதிரி தமிழ் இலக்கியங்களில் ஆய்வு செய்பவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த ஆய்வு செய்பவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை இதையெல்லாம் அரசு வழங்கலாம். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது நிச்சயம் நாள்தோறும் இந்த தமிழானது மாணவர்களிடையே ஒரு சிறந்த இடத்தை பெற்றிடும், அவங்களும் விருப்பத்தோடு வந்து படிப்பார்கள்.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்கள் எழுத்து பயணத்துல உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவம் இருக்கா?
0: நிச்சயமா, என்னுடைய அந்த சிறு என்று அத்துணை பேரும் கலந்து கொண்டார்கள். அதிலே நானும் ஒரு மாணவியாக கலந்து கொண்டேன். அப்படி கலந்து கொண்ட போது அதனுடைய இறுதி சுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா உலக அளவிலான அந்த கட்டுரைகள் என்று வருகிற போது 1000+ மேற்பட்ட கட்டுரைகள், அவற்றிலிருந்து ஒன்றே ஒன்றுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2nd prize, 3rd prize எல்லாம் இல்லை, முதல் பரிசு மட்டுமே அறிவிக்கப்பட்டது. அந்த முதல் பரிசு எனக்கு கிடைத்தது அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வழங்கிய 10,000 ரூபாய் அந்த பண பொற்கிழியும் அதற்கான சான்றோடும் அந்த சிறப்பானது எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய மகிழ்வு. அன்றைக்கு கல்லூரி பேராசிரியருடைய சம்பளம் 2000 ரூபாய் தான், எனக்கு கிடைத்த அந்த பரிசு தொகை 10,000 ரூபாய். அதுல என்னுடைய தந்தை ஒரு மனையை கூட வாங்கி போட்டார். அது இன்றைக்கு கோடியை தாண்டி மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்று சொன்னால், இதில் பணம் மட்டுமல்ல, அந்த பணத்தை கடந்து நாம் அதை உழைத்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி அதை எழுதியதும், அதிலும் என்னுடைய பேராசிரியர் அதை கண்டு இந்த செய்தி அறிந்த உடனே, அவருடைய இல்லம் அரக்கோணத்தில் இருக்கிறது, அரக்கோணத்தில் இருந்து அவர் எங்கள் வீட்டிற்கு விடியற்கால 7 மணிக்கு வந்து என் தாய் தந்தையிடம் இந்த செய்தியை சொல்லி, அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இந்த பரிசை இவருக்கு வழங்கி இருக்கிறது என்று என்னை பாராட்டி விட்டு சென்றார். எனவே அது ஒரு மறக்க முடியாத மகிழ்வான, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய எழுத்துக்களுக்கெல்லாம் ஊக்கம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது.
1: தமிழுக்காக உங்களுடைய எதிர்கால பங்களிப்பு எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க?
0: தொடர்ந்து எழுத வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படியே ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு தொழில் இந்த ஆசிரியர் பணியில் இருக்கின்றோம். எனவே இந்த எழுதுவதும் பேசுவதும் இருக்கின்றது. இதற்கு பின்னால் அது

0: தேவையில்லை என்றெல்லாம் இல்லாமல் நம்முடைய பணி சார்ந்தும் பணிக்கு பின்னால் ஓய்வு பெற்ற பின்னாலும் இன்னும் பார்க்க போனால் அப்பொழுது நிறைய ஓய்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற போது இன்னும் மேலும் மேலும் மேலும் பல நூல்களை ஆய்வு செய்து நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய பரப்புகள், இலக்கணங்கள் என்று இவற்றை எல்லாம் நூல்களாக ஆக்கி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல மாணவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களும் நிறைய எழுதுவதற்கும், ஏனென்றால் நாங்கள் கல்லூரியிலேயே அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். எப்பொழுதும் மாணவர்களை ஊக்குவித்து நிறைய எழுதுவதற்கும், மாணவர் இதழ்கள் உருவாக்குறாங்க இல்லையா, கல்லூரியிலேயே மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இதழ் மாதந்தோறும் உருவாக்கலாம். அதுல அவர்கள் தொடர்ந்து எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம், துணுக்குகள் எழுதலாம், பல செய்திகளை எழுதலாம், நகைச்சுவை கூட எழுதலாம். இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனவே இதெல்லாம் உருவாக்குகிற வகையிலே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
1: தமிழ் எழுத்துக்கள் வெறும் குறியீடுகள் அல்ல, அவை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் தமிழரின் மொழி, இலக்கியம், பண்பாடு மற்றும் அறிவு பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் அடையாளங்களாகும். அந்த எழுத்துக்களை சரியாக கற்றுக்கொள்வதும் பயன்படுத்துவதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நம்முடைய ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் இல்லைங்களா மேடம்?
0: கட்டாயமா.
1: தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, அதன் தனி சிறப்பு, இப்படி பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழை நேசிப்போம், தமிழ் எழுத்துக்களை போற்றுவோம், தமிழை தொடர்ந்து வளர்ப்போம். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் ஆர்வலருக்கு மட்டுமல்லாம தமிழ் கற்க விரும்பும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களோடு உரையாடியதும். இதன் வழியாக நாம் தமிழ் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு களத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, இதுவரை ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஜி ரேவதி அவர்களுடைய தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 அறநொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா. புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா. அழகே வாடா அருகே வாடா அன்பே வாடா

நேரம் 2:25 23 நொடிகள். எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: கேட்டு பாடல் இரும்பு திரை திரைப்படத்திற்காக நேரம் 2:38 FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

நேரம் 2:53 பதினெட்டு நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காணுங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சரஸ்வதி சபதம் திரைப்பட பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தோடு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 3:02 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும். ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம டாக்டர் வந்து விளக்கம் தரதுக்காக இன்னைக்கு ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள். ஸோ இந்த சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 அண்ட் 2271770 என்ற நம்பர்ல. வெளியூர் நேர்கள் மொபைல்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னும் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே, நேர்களே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
3: ஓகே டாக்டர், சொல்லுங்க, இந்த சர்க்கரை நோய்க்கும் நம்மளோட பல் பராமரிப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அதிகமா இந்த பல் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா?
4: சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டிஷன். அதாவது பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாச்சுன்னா வந்து நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். மோஸ்டா இது பாடியில வந்து நம்ம சர்க்கரை நோயினா பார்த்தோம்னா, இப்போ கண்ணில் பாதிக்கப்படும், கிட்னி, லிவர், ஹார்ட்டு, இதெல்லாம் தான் நமக்கு மெயினாக. சுகர்னா இதுதான், இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது

0: அதாவது பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாச்சுன்னா வந்து நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். மோஸ்டா இது பாடியில வந்து நம்ம சர்க்கரை நோயினா பார்த்தோம்னா இப்போ கண்ணில் பாதிக்கப்படும், கிட்னி, லிவர், ஹார்ட்டு இதெல்லாம் தான் நமக்கு மெயினா. சுகர்னா இதுதான், இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் நம்மளுக்கு தெரியும். ஆனா மெயினா பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது வந்து வாய், வாயில வாய் வந்து சுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா சர்க்கரை நோயால வந்து ரொம்ப பாதிக்கப்படுவோம். அதாவது வாய் வாய் சுகாதாரம் இருந்துச்சுன்னா சர்க்கரை நோய் வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, அப்ப வந்து நம்மளோட வாய் வந்து ரொம்ப சுகாதாரமா வச்சுக்கணும் அப்படிங்கறது முக்கியமா இருக்கு.
0: ஆமா.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்ப இந்த சர்க்கரை நோயால நம்ம வாயில வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸை பார்க்குற வரைக்கும் இந்தியாவில் தான் வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமாக நிறைய பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்பாங்க, என் வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு, நார்மல் தான், டெய்லியும் ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வருது, இது இவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்குல்ல, இது நார்மல் தானா அப்படின்னு கேட்பாங்க. வாயில் அதாவது ஈரிலேருந்து ரத்தம் வர்றது வந்து நார்மல் கிடையாது.
1: ஓகே,
0: ரொம்ப அதுவும் தொடர்ந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் வந்துட்டே இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுவும் வந்து சர்க்கரை நோய்க்கும் வந்து மெயினான அந்த ரத்தம் வர்றதும் சர்க்கரை நோய்க்கும் மெயினான கனெக்ஷன் வந்து இருக்கு.
1: இருக்கு.
0: ஆமாம்.
1: ஓகே,
0: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மோஸ்டாக சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு வந்து ஈறு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உமிழ்நீர் இருக்குல்ல சலைவா, அதுல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் அந்த சர்க்கரை வந்து அதுல அதிகமா இருக்கும். அப்ப அதிகமா இருக்கும் போது நோய் கிருமிகள் வந்து அதாவது நம்ம அன்றாட சாப்பிடுறோம்ல, அப்ப அது சாப்பிடுறது பாத்தீங்கன்னா வந்து வாயில வந்து போய் ஒட்டும். எப்பயுமே எல்லாருமே சாப்பிடும் போது போய் ஒட்டும், அந்த சலைவா கூட அதாவது உமிழ்நீர் கூட கலந்துதான் நம்ம மென்னு சாப்பிடுறோம். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சிலது வந்து அந்த பற்கல்ல வந்து ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம உமிழ்நீர்ல குளுக்கோஸ் வந்து அதாவது சர்க்கரை கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அது வந்து ஈஸியா போய் நம்ம பற்கல்ல ஒட்டிட்டு நாளடைவில் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணி கிளீன் பண்ணி அன்றாட வாழ்க்கையில ஒழுங்கா இருந்தோம்னா ஓகே, இல்ல நம்ம கிளீன் பண்ணாம அதாவது ஒழுங்கா ப்ரஷ் பண்ணாம பாதுகாக்காம இருந்தோம்னா நாளடைவில் என்ன ஆகும், அந்த அந்த சுகர் அந்த குளுக்கோஸ் எல்லாம் வந்து அதிகமாக அந்த சுகர் கண்டென்ட் அதிகமாகி அது பாக்டீரியா ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு லேயர் மாதிரி பல்லுல ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் மாதிரி அது எல்லோ கலர்ல இருக்கும், மஞ்சள் கலர்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதே நாளடைவில் பாத்தீங்கன்னா பல்லுல பெரிய பாதிப்புகள் வந்து உண்டாகும். பெருசு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் கம்ஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், பல்லுலேருந்து ரத்தம் வந்து வரும். இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அதை டெய்லியும் நான் ப்ரஷ் பண்ணும்போது வருதுன்ட்டு அது பெருசாக அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளீடிங் கம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈரெலாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும். சில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஈர் வீக்கம் இருக்குது ஆனால் எனக்கு வலி இல்லை, அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, ஈர் வீக்கமாக அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் டாக்டர், வலி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரத்தம் வரும், அதுக்கப்புறம் ஈர் வந்து வீக்கம் இருக்கும், அப்புறம் அதை சுற்றி என்ன ஆகும், ஈர் அதாவது பல்லு வந்து உள்ள வேர் வந்து என்ன ஆகுது, அந்த ஈறு சுத்தி தான் டைட்டா புடிச்சிட்டு இருக்கு எலும்புல இருந்து. அப்ப என்ன ஆகும், இங்க பல்லு வந்து வீக்கம் வந்த உடனே என்ன ஆகும், அது ஃபுல்லா கேப் வந்துடும். கேப் வந்து அந்த அந்த பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சந்து உள்ள போய் அது ஃபுல்லா அங்க ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சிடும். சீக்கிரமா நம்மளுக்கு பல்லு வந்து சின்ன வயசுலயே அதாவது அதாவது சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா இப்போ 35-30 இருந்தே நிறைய பேருக்கு இருக்கு. இதை பார்க்காம இப்ப நான் சின்ன வயசு தான், எனக்கு எப்படி எனக்கு இந்த ஈர் பல்லுக்கும் எனக்கு அந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்ல, ஏன் இந்த வயசுல எனக்கு இந்த பல்லு இது மாதிரி இருக்குன்னா மோஸ்டா பாத்தாங்கன்னா சுகர் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா சின்ன வயசுல பாத்தீங்கன்னா பல்லு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சாதாரணமா வந்து பல்லுல இருந்து ரத்தம் வருது, அப்படி ஈர்ல இருந்து ரத்தம் வருதுன்னா அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது.
1: ஓகே ஓகே டாக்டர், இது இது மாதிரி இந்த வாய் உலர்ந்து போகுதுன்னு சொல்றாங்களே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அது அதிகமா இருக்குமா?
0: ஆமா, இப்போ சர்க்கரை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈர் வீக்கம் தான், அந்த சர்க்கரை நோயால் பார்த்தீங்கன்னா வாயில் ஈர் வீக்கம் தான் வரும். அதுக்கப்புறம் நான் பார்க்காம விட்டோம்னா தான் அது உள்ளே போய் ஃபுல்லாக பல்லு அந்த கீழே ஃபுல்லாக அரிச்சு பல்லு ஆட ஆரம்பிச்சிடும், இது மோஸ்ட்டாக வரும். இது இல்லாமல் என்ன பண்ணணும்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா அவங்க நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறாங்களே அவங்க சாப்பிட்ற மாத்திரையால் என்ன ஆகும், வாயில் இருக்க அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து கம்மியாயிடும். கம்மியாகும் போது என்ன ஆகும், வாய் வந்து ட்ரை ஆயிடும். ஜெரஸ்டோமியான்னு சொல்லுவாங்க, அது வாய் வந்து அந்த வாய் ட்ரை ஆயிடுச்சுன்னா, ட்ரை ஆகும் போது இப்ப நிறைய சலைவா வந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாயில இருக்க அழுக்க வந்து ஃப்ளஷ் பண்ணிடும். இப்ப ட்ரையா இருக்கிறதுனால ஈஸியா வந்து அந்த பாக்டீரியாலாம் வந்து

0: வளர்ந்து பல் சொத்தை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, பொதுவாக டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து பல் சொத்தை அப்படிங்கிறது அதிகமாக வர்றதுக்கு
0: வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்ததாக இந்த அவங்களுக்கு வந்து வாயில் அடிக்கடி புண் வருவதற்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் தொடர்பு இருக்கா?
0: இருக்கு. இது எப்படின்னா வந்து அதாவது பல்லு ட்ரை மவுத் அதான் சொல்றேன்ல, அந்த வாய் உலர்தல் மூலமாக வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோயால் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளை பேச்சஸ் மாதிரி இருக்கும், ஓரல் த்ரஷ், அது கேண்டிடயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாய் புண்ணுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வாய் வந்து ஒழுங்காக நம்ம வந்து கிளீன் பண்ணாமல் இருந்தால் இதுவும் வரும். அதுக்கப்புறம் அந்த அந்த பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் வந்து எரியற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போ சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் வாய் எரிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வாயில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டயபெட்டிக்ஸ் கூட கனெக்டடாக இருக்கும். அப்போ நம்ம சர்க்கரை நோய் அளவை வந்து பார்க்கறது நல்லது.
1: ஓகே, இப்போ வந்து நம்ம கம்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லை வாயில் இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து டயபெட்டிக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம்.
0: இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டயபெட்டிக் அதிகமாக இருக்க பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து வாயில் வந்து பிரச்சனை இருக்கும். வாய் ஈறு நோய் இருக்கும், பல்லு ஆடும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம பார்க்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா வாயில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகர் இருக்கான்ட்டு நாங்கள் கேட்போம். இல்லை இப்போ வந்து இப்போ சுகர் லைட்டாக தான் இருக்கு. இப்போ சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஈறு நோய் வரும். ஈறு நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஈறு நோயெல்லாம் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டோம்னா, ஈரில் இருக்க பிரச்சனை கிளீன் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் சரி பண்ணாலும் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிரேக். அப்புறமா நேரில் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம், உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, அதாவது டென்டல் சர்ஜன் டாக்டர் நிர்மலா நம்ம கூட இருக்காங்க. அதாவது சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் இது சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க டென்டல் சர்ஜன் டாக்டர் நிர்மலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
3: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், உங்க டவுட்ஸ் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க.
3: என்னன்னா, இந்த பற்கள்ல ஈரல அந்த இரத்த கசிவு அப்படிங்கறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? அந்த ஏன் ரத்த கசிவு அப்படிங்கறது பொதுவாக பற்கள்ல இடம்பெறும், அதற்கான ரீசன்ஸ் என்ன? அப்படி இருந்ததுன்னா எந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டிஷன் மாறும். இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பற்கள்ல இந்த ஏஜ் ஆக ஆக அந்த எனாமல் அப்படிங்கறது போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? எனாமலும் தெரியுமா? அப்படி எனாமல பாதுகாக்கணும்னா என்ன விஷயங்கள் அப்படிங்கறத பண்ணணும்? இந்த கலர் சேஞ்ச் அப்படிங்கறது ஆகுது இல்லையா, வெள்ளை கலர் தள்ள ஒரு பழுப்பு நிற எல்லோ கலரா மாறுறதுக்கு காரணம் எனாமல் தேய்வதுதான் காரணமா, அல்லது என்ன காரணத்தினால வயது ஆகும் பொழுது பற்கள்ல அந்த கலர் சேஞ்சஸ் ஏற்படுது? இத பத்தியும் எனக்கு விளக்கமா சொல்லுங்க மேம்.
4: சரிங்க சார்,
3: நன்றி மேம். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
2: ஓகே ஓகே சார்.
4: ஈறுகளில் ரத்த கசிவுன்றது பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலாக எல்லாருக்குமே இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது வந்து நார்மல். அதாவது அந்த பல்லில் அந்த கரை படியுதுல, நாளடைவில் படியும் போது அந்த பல்லில் கரை பார்த்தீங்கன்னா உள்ள ஈறுகள் நடுவில் போகும்போது நம்மளுக்கு ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ரத்த கசிவுகள் இருக்கலாம் ஈரில். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேஸ் 2 டேஸ், அதாவது அதை நம்ம ரிமூவ் பண்ணுற வரைக்கும், நல்லா ஒழுங்காக ப்ரஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த 2 டேஸ் அந்த மாதிரி இருந்து போயிடுச்சுன்னா அது நார்மல். இல்லை கண்டினியூஸாக எனக்கு வந்து ரொம்ப நாளாக டெய்லியுமே ப்ரஷ் பண்ணும் போதே எனக்கு ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ரத்த கசிவு இருக்குதுன்னா அது சுகர் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு நோயாளிகளாகவும் இருக்கலாம். அது போய் அது வந்து நம்ம வந்து டென்டல் செக்அப் பண்ணி தான் அது வந்து கண்டுபிடிக்க முடியும். பல்லில் வந்து வயதானா வந்து பல்லில் மஞ்சள் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனாமல் தேய்தல் தான். இப்போ எனாமல் இப்போ நாளடைவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டே இருக்கும்போது நாளடைவில் என்ன ஆகும், மேல இருக்க எனாமல் வந்து தேஞ்சிடும், தேஞ்சு போய் அந்த உள்ள இருக்க அடுத்த லேயர் தான் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுதான் அந்த லேயர் வந்து தெரிய ஆரம்பிச்சதுனால தான் வந்து நம்மளுக்கு மஞ்சள் கலர்ல தெரியுது பல்லு, பல் கூச்சமும் இதால இருக்கும்.
2: ஓகே
4: சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன

0: பண்ணலாம்னா, இப்போ வயதானவங்களுக்கு வந்து இவங்க கேட்குறாங்கல்ல, வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்டாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். இப்போ வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பல்லு நல்லா வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம ஒழுங்காக முன்னாடியிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. நான் வந்து இப்ப எனக்கு வயது ஆயிடுச்சு, என்னுடைய வாய் ஃபுல்லா வந்து பல்லு ஆடுது அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கலாம். பல் ஈறு பிரச்சனை இருந்திருக்கலாம், பல்ல வீக்கம், பல்ல ஆடுது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். அவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியாது, பேச முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரமா வந்து இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும், சர்க்கரை நோய் இல்லாம.
1: ஓகே ஓகே டாக்டர், விளக்கம் வந்து கேட்டிருப்பாரு. ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வாயிலிருந்து துர்நாற்றம் இல்லையா, இந்த பேட் பிரீத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வருவது சர்க்கரை நோயின் அறிகுறியாக இருக்குமா?
0: ஆ, சர்க்கரை நோயாலையும் அந்த பேட் பிரீத் வரலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறோம், நிறைய பேர் நைட்டு ப்ரஷ் பண்ணுறது. இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே அந்த உமிழ்நீர் கூட சேர்ந்து நம்ம பேசும்போது சிரிக்கும்போது நம்மளுக்கு அந்த உமிழ்நீர் வந்து சுரப்பி இருக்குல்ல, சுரந்து அப்போ அதை ஃப்ளஷ் பண்ணி உள்ளே போயிடும் பார்த்தீங்களா. சில டைம் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ட்ரை மவுத் வருது இல்லை, அப்போ அதனால் என்ன ஆகும், மோஸ்டாக ஃப்ளஷ் ஆகாது. அப்போ என்னாகும், ட்ரையாக இருக்கிறதுனால அந்த பாக்டீரியாலாம் அப்படியே ஃபார்ம் ஆகி அதை அந்த எல்லோ கலர்ல லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். சில பேருக்கு வந்து அந்த ப்ரஷ் பண்ணாலுமே போகாது, ஏன்னா ஸ்டிக்கில அங்க வந்து அதிகமா நம்ம குளுக்கோஸ் கண்டென்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த பல்லுலே வந்து ஒட்டிக்கும். ஒட்டிட்டு நாளடைவில் அந்த மஞ்சள் அதை எடுத்தாலே வரும், பேத்துட்டு வரும் எல்லோ கலர்ல, அது பிளேக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுன்னா அப்படியே பல்லு ஃபுல்லா அப்படியே மஞ்சக்கார மாதிரி, அதாவது அதுவே ஒரு பல்லு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாயிலிருந்து துர்நாற்றம் வரும். அது நம்ம நீக்கிற வரைக்குமே அப்படி இருக்கும். சில பேர் ரொம்ப நாளடைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷ கணக்கில் வந்து அது எடுக்காமலே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எடுக்கவும் முடியாது. அது சப்போஸ் அது எடுத்தனா பல்லே வெளியில வந்துடும். அந்த அது இருக்கிறதுனால்தான் பல்லு வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எடுத்துறோம்னா ஃபுல்லாக பல்லு வெளியில வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்தது என்னன்னா, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களோட பல்லை பாதுகாக்கணும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேக்க வந்த அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ
0: ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சார்.
2: பைப்பு கலரா இருக்கு பல்லு, எதுக்கு மேடம்?
1: யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க சார். சொல்லுங்க பிச்சமுத்து சார், உங்களோட கேள்வி என்ன? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, என்ன கேக்கல சரியா?
2: சாதாரணமாவே
1: வந்து பழுப்பு நிறமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? பல்லு
2: நாங்களா பேசினது வெள்ளையா இருக்கு, வெளியில வெள்ளையா இருக்கு,
1: சரி உணவு முறைகள் தான் வந்து இதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா?
2: ஆமா ஆமா, இந்த நெல்ல எடுத்துக்கணும்னா பல்லு ஈரம் வெளியா இருக்கும், நம்மளும் பல்லு அதிகமா தேய்க்கக்கூடாது. நார்மலா தேய்க்கணும்னா சைவ உணவு எடுத்துக்கினா அது அந்த அளவுக்கு வராது. இது மாட்டு கறி ஆட்டு கறி எல்லாத்தையும் போட்டு தொக்கு மாடு மாதிரி ஆரோக்கியத்தை அதுல எல்லாம் கரையும் பிடிக்கும்.
1: அதாவது நீங்க சொல்ல வரீங்க, இப்ப டாக்டர் கிட்ட நீங்க உங்களுக்கான கேள்வி எதுவும் இல்லையா கேக்குறதுக்கு?
2: அதான் சொல்றேன், பழுப்பு கலரா இருக்கு, நார்மலா இருந்துட்டா பரவாயில்ல, ரொம்ப அதிகமா கலர் இருக்க கூடாது, அது நார்மலா இருக்க கொடுத்துதான். அப்புறமேட்டு போனோம்னா பல்லு பழுத்துன்னு எடுத்து விட்டுறாங்க.
1: ஓகே,
2: கரை எடுத்துறாங்க, அப்புறம் மீண்டும் அது பழுப்பு கலரா தான் வரும்.
1: ஓகே, நம்ம அப்ப ஒழுங்கா பிரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க டாக்டர், சரிங்களா? நன்றி நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே டாக்டர், சொல்லுங்க, இப்ப இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து அவங்களோட பற்களை

0: எப்படி பராமரிக்கணும் அதை பத்தி சொல்லுங்க.
1: டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து கண்டிப்பாக வந்து வாயில் நிறையா கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதை வாய் துர்நாற்றம் இருக்கும், பல்லு வீக்கம் இருக்கும், பல்லு ஆட அதாவது பார்க்காம விட்டுட்டா பல்லு ஆட ஆரம்பித்து வெளியில் வர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டென்டல் செக்அப் நம்ம பண்ணிக்கிறதுக்கு பண்ணிட்டு பல்லில் அதாவது பல்லு நோயால் வந்து சுகர் ஏதாவது இருக்கான்னு சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துடணும். பார்த்துட்டு சுகர் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு பண்ணணும். சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டோங்கன்னா நம்ம வந்து அதாவது எவ்வளோ சீக்கிரம் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பல்லோட பாதிப்பை வந்து நம்ம குறைக்கலாம். இல்லை பல்லு ரொம்ப சுகர் ரொம்ப அதிகமாக சுகர் பார்க்காம விட்டுட்டு பல்லில் வந்து ஆடுது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பல்லு ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பல்லில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆடுற பல்லை எடுத்து தான் ஆகணும்ன்ற மாதிரி நிலைமை வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் பேஷண்ட் வந்து சுகர் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் ஐட்டம்ஸு ரொம்ப அதாவது நார்மலாகவே நம்மளுக்கு சுகர் பிளட் சுகர் நார்மலாக நார்மல் பேஷண்ட் நார்மலாக இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுகர் அவ்வளோவும் சாப்பிடக்கூடாது. அப்படி சுகர் ஏதாவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டா வாய் கொப்பளிச்சது வந்து நல்லது. இதில் வந்து சுகர் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸு ஸ்வீட் அண்ட் ஃபுட்ஸ் அதாவது பிஸ்கெட்ஸு அதுக்கப்புறமேட்டா காஃபி டீயில் நிறையா சுகர் போட்டு குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு சாக்லேட்ஸு அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் குடிக்கிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதாவது நம்ம பல்லில் வந்து என்ன பாதிப்பு இருக்கோ அது கரெக்டான டைமில் வந்து நம்ம காட்டி அதோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா சுகர் அதாவது சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா நம்ம வந்து வாயை வந்து நல்லபடியா.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை வந்து ப்ரஷ் பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க.
1: இப்போ வந்து சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா வந்து ஈரில் தான் பிரச்சனை மெயினாக. இப்போ ஈர பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பல்லு ஆட ஆரம்பிக்குது, பல்லு வருது. இப்போ ஈரை வந்து ஃபஸ்ட்டு மிருதுவாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அது இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு நிறைய விதமான ப்ரெஷ் இருக்குது. இவங்க வந்து சாஃப்ட் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணலாம், ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்க டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண இப்போது 2 times ப்ரெஷ் பண்ணலாம், காலையிலையும் ப்ரெஷ் பண்ணலாம், நைட்டும் ப்ரெஷ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்போ நாளடைவில் வந்து இப்போ முன்னாடிலாம் நம்ம பண்ணலை இப்போதான் பண்ணுறோம் ஆனால் என் பல் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்குன்னும் போது நம்மளுக்கு அப்போ அது ஏற்கனவே அது தேய்மானம் ஆயிடுச்சு, திருப்பி அதை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது பழைய நிலைமைக்கு. அப்போ இருக்கிற பல்ல வந்து திருப்பி இப்போ நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி அந்த அந்த ப்ரெஷ் ப்ளூரைட் கண்டென்ட் உள்ள பேஸ்ட்டு சாஃப்ட் ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது, இல்லைனா வந்து அதுலேயும் வந்து ப்ளீடிங் கம்ஸ் அதாவது ஈர்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும்.
0: ஓகே, இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் அதை யூஸ் பண்ணலாமா அதை பற்றி சொல்லுங்க.
1: யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணாலுமே டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோட யூஸ் பண்ணணும். மவுத் வாஷு வேற ஏதாவது கம் பெயின்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே டாக்டர், ஆனால் வந்து ப்ரெஷ்ஷிங்க்கு பதிலாக ப்ரெஷ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. ப்ரெஷ்ஷிங் தான் வந்து மெயின், ப்ரெஷ் பண்ணிட்டு அது வந்து இந்த ப்ரெஷ்ஷிங் கூட சேர்த்து அதை எடுத்துக்கலாமே தவிர ப்ரெஷ்ஷிங்க்கு பதிலாக அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
0: ஓகே டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த நாக்கை வந்து சுத்தம் பண்ணுறது டங் கிளீனிங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து இந்த பராமரிப்பில் ரொம்ப முக்கியமாக வாய் பராமரிப்பில்.
1: நார்மலாகவே எல்லாருமே டங் கிளீனிங் பண்ணுறது வந்து நல்லது சரிங்களா. இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுன்னு கிடையாது, நார்மலாக வந்து டங் கிளீனிங் அதாவது பல்லில் போய் படியிறது நாக்குலேயும் போய் படியும். நாக்குலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஓரல் கேண்டிடைசிஸ் ஒன்றும் வெள்ளை கலரில் அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே பூத்து போன மாதிரி இருக்கும், அது ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். அது அது வந்து வாயிலையும் வரும், ஈரிலலாம் வரும், சைட்லலாம் வரும் சரிங்களா. இது வந்து பல்லில் கிருமி வந்து பல்லில் மட்டும் போய் இதாகாது, ஈரலாம் ஆகாது, அந்த நாக்குலேயும் இல்லை சைடில் அந்த வாய் உதடு அந்த சைட்லேயும் வரும். இப்போ அதையும் நம்ம கிளீன் பண்ணுறது வந்து நல்லது.
0: ஓகே டாக்டர். இப்போ வந்து சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம ப்ரஷ் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமா? ஏன்னா நைட்டில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் டைம் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்குமா?
1: இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கு உடனே ப்ரஷ் பண்ணணும் இல்லை, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறது நல்லது. ப்ரெஷ்ஷிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப அமிலத்தன்மை அதிகமான உள்ள உணவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரஷ் பண்ணுறது தான் நல்லது.
0: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். நேர்லேயே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, டென்டல் சர்ஜன் டாக்டர் நிர்மலா நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 and 2271770.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க டென்டல் சர்ஜன் டாக்டர் நிர்மலா அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க டாக்டர், இப்ப இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து எவ்வளவு இடைவெளியில டென்டல் செக்அப் அப்படிங்கறது செய்யணும்?
2: இப்போ ஒரு தடவை வந்து காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோயால வாயில வந்து இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ, பற்களும் ஈரும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அதுக்கேத்த மாதிரி, அதாவது பல் மருத்துவர் சொல்ற இடைவெளியில வந்து கரெக்டா வந்து காமிச்சிடணும். இல்ல அந்த காமிக்க முடியலன்ற பட்சத்துல வந்து நம்ம பற்கள்ல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து உண்டாகும்.
1: ஓகே, இப்ப அவங்களுக்கான இது இன்டர்வல் டைம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த 6 இருக்கு, 3
2: நார்மலா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து 1 ஒன்ஸ் வந்து டென்டல் செக்அப் பண்ணிக்கலாம். இந்த ஈர நோய் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதான் சுகர் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட், சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க சொல்ற அந்த பற்களுக்கு வந்து என்னென்ன, அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கும், இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வந்து பின்பற்றி அவங்களுக்கு என்னென்ன டேமேஜ் இருக்கோ அவங்க எப்ப கூப்பிடுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க டென்டல் செக்அப் வந்து வரணும். இந்த அவங்களுக்கு அந்த டைமிங் 6 ஒன் இயர் அந்த மாதிரி டைமிங்லாம் இல்லை.
1: ஸோ அவங்க கன்சல்ட் பண்ற டென்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு சொல்ற
2: டைம்ல
1: வரணும். ஓகே ஓகே டாக்டர், இப்ப இந்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இல்லாதவங்களுக்கு ஈர நோய் அந்த கம் ப்ராப்ளம் வந்து அதிகமாகுமா?
2: கண்டிப்பா அதிகமாகும். அதான் பல் அந்த பாக்டீரியா போய் நம்ம பல்லுல இருக்க சுத்தி ஒட்டிக்கிறதுனால அப்ப ஈர் வந்து வீக்கம் அதிகமா இருக்கிறதுனால பல்லு வந்து பல்லுக்கும் ஈருக்கும் நடுவுல கேப் வந்துருது. கேப் வந்து பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சதுனால பல்லு சீக்கிரமா வந்து கீழே விழுந்துரும். இப்ப மோஸ்டா வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சுகர் வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு 35 தான் ஆகுது ஆனா எனக்கு வந்து சுகர்லாம் கிடையாது, இந்த சர்க்கரை நோயெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பல்லு எல்லாம் ஆடும். இப்ப பல்லு மோஸ்டா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கீழே பல்லு, மேல சைட்ல பேக் சைடு இந்த மாதிரி இந்த பல்லு தான் மோஸ்டா ஆடும். அப்ப நம்ம பார்க்கும்போது சுகர் இல்லைன்னு சொல்றாங்க, அப்ப எதுக்கு பல்லு பல்லு வந்து ஏன் ஆடுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வரும். ஃபர்ஸ்ட் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த கம் ப்ராப்ளம்ஸ் இந்த ஈர நோய் இருந்தது அப்படின்னா பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகுமா?
2: ஈர நோய் வந்து அதான் ஈர நோய் பிளட் சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஈர நோய் கட்டாயம் இருக்கும்.
1: ஓகே,
2: ஈர நோய் இருக்குதுன்னா கட்டாயம் இருக்கும். நம்ம ஈர நோயை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலம், அதாவது ஈர நோய் வந்து நம்ம சரி பண்ற ஈர் சிகிச்சை, ஈருக்குன்னு தனியா சிகிச்சை இருக்கு, ஈர் சிகிச்சை அந்த ஈரை வந்து அந்த உள்ள இருக்க இன்ஃபெக்ஷன் அந்த சீழ் அதெல்லாம் எடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பிளட் சுகரும் கண்ட்ரோல் ஆகும்.
1: ஓகே, இப்போ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இப்போ பல் சொத்தை இருக்கு இந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் அதுக்கெல்லாம் போக முடியுமா?
2: நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு, எனக்கு வந்து எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது, அதாவது எனக்கு சுகர் இருக்கிறதுனால எனக்கு பல் எடுக்க முடியாது, சுகர் இருக்கிறதுனால எனக்கு வந்து பல் அடைக்க முடியாது, ஈர் சிகிச்சை பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணலாம். அது வந்து தகுந்த நேரத்தில் வந்து காமிக்கணும். நீங்க இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ பல்லு எடுக்கணும்னா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டா பல்லு எடுத்து தான் ஆகணும், ரொம்ப பெயின் இருக்கு நம்மளால முடியாதுன்னு போது நம்ம வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பல்லு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வந்து வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கோ பல்லு அடைக்கிறதுக்கோ சுகர் கட்டுப்பாடு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த பல் எடுக்கிறதுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை அளவு கண்டிப்பாக பரிசோதிச்சு தான் ஆகணுமா?
2: இப்போ நார்மலாகவே ஒரு ஏஜ் குரூப் ஒரு

0: ஃபார்ட்டி ப்ளஸ் இல்லை 45-50 மேலே வந்து பேஷண்ட் வந்தாங்கன்னா சுகர் வந்து கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். உங்கள் சுகர் லெவல் பல் எடுக்க போகிறோம் இல்லை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது பல்லில் வந்து ஈரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அடிக்கடி தொடர்ந்து எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல எனக்கு வீக்கம் வந்துட்டே இருக்குது, பல் மேலே ஃபுல்லாக ஃப்ரண்டில் ஈர் ஃபுல்லாக வீங்கியிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை சின்ன வயசில் வராங்க அப்படின்னா, ஒரு 35-40 அந்த வயசுலேயே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது, ஒரு வாரம் நல்லா இருக்குது திருப்பியும் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகர் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். நார்மலாக இல்லை பல் எடுக்கிறோம், 50 வயசுக்கு மேலே எனக்கு பல் எடுக்கணும் பல் வலி அப்படின்னு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து பல் எடுப்போம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இவங்களுக்கான உணவு கட்டுப்பாடுகள், டயபெட்டிஸ் பேஷண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த பல்லில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான உணவு கட்டுப்பாடுகள்னு ஏதாவது இருக்கா? அவங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த மாதிரி நிறையா சுகர் இருக்க இதில் சுகர் அப்படின்னு
0: சொல்லி பிஸ்கெட்ஸு நிறையா வந்து சுகரி ஐட்டம் ஸ்வீட்ஸு அதெல்லாம் வந்து அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கவங்க வந்து சாப்பிடக்கூடாது, கண்ட்ரோல்டாக இருக்கவங்க கண்ட்ரோல்டு டயட் வந்து எடுத்துக்கணும். நிறைய வந்து வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸே வந்து தவிர்ப்பது வந்து நல்லது. அதே மாதிரி அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து குடிக்கக்கூடாது, சாக்லேட்ஸு, டீ காஃபி இல்லை சுகர் டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது நல்லது.
1: ஓகே, இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னும் போது நீங்க அவங்க கிட்ட எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உணவு கட்டுப்பாடுகள், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கரை நோயாளி வராங்கன்னா அவங்க இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டயபெட்டிக் இருக்க வாய்ப்புகளுக்கு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இவ்வளோ நாள் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்படி போய் செக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தெரியும், அவங்க வாயிலே இருக்கிறது தெரியும், மாரி பல்லு ஆட்டம் லைட்டாக ஆடுதுனாலே லைட்டாக ஆடுது, ஒரு பல்லு இல்லை நிறையா பல்லு ஆடுதுனாலே வந்து ஈர் பிரச்சனை நிறையா அழுக்கு ரத்தம் வர்றது இந்த மாதிரிலாம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு கேட்போம். ஃப்ரூட்ஸ் கூட ரொம்ப சுகர் அதிகமாக இருக்கிற அது மாம்பழம் அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல்டாக எடுத்துக்கணும். அந்த இப்போது பல் எடுக்க வராங்கன்னா சுகர் வந்து இப்போ சொல்லுவாங்க நேற்று கண்ட்ரோல்டாக இருந்துச்சு இப்போ கண்ட்ரோல்டாக இல்லைனா அவங்க ஏதாவது சுகர் கண்டென்ட் வரும்போது அதிகமாக சாப்பிட்டு வந்துருப்பாங்க. ஆமாம், ஒன் ஹவர் முன்னாடி அதாவது பிளட் டெஸ்ட் அப்போ எடுக்கிறோம்ல 45 மினிட்ஸ் 1 ஹவர் அதாவது பிஃபோர் ஃபுட் ஃபாஸ்டிங் ஆஃப்டர் ஃபுட் அப்படி எடுக்கிறோம்ல, அப்போ நம்ம பல் எதாக இருந்தாலும் சரி அந்த 1 ஹவரில் நம்ம சாப்பிட்டு வந்தாலுமே சுகர் வந்து சுகர் லெவல் வந்து ஹையாக தான் காமிக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ல வந்து சுகர் ஃப்ரீ அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, சுகர் ஃப்ரீ சுவிங்கம்லாம் கூட இருக்கு, ஸோ அது வந்து எடுத்துக்கலாமா? பற்களுக்கு வந்து அது நல்லதா இருக்குமா?
0: சுகர் ஃப்ரீ கம்ஸ் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து டேப்லெட்ஸ் போடுறாங்க, டேப்லெட்டால் அதாவது பர்டிகுலர் டேப்லெட்டால் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது வாயில் வந்து உமிழ்நீர் வந்து சுரப்பு வந்து கம்மியாகுது, அப்போ என்ன ஆகுது வாயில் வந்து எச்சில் இல்லாததுனால அவங்களுக்கு ட்ரை ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை வரும். ட்ரை ஆகும்போது அந்த நம்மளுக்கு பேச்சு கூடவும் சரியாக வராது, நம்மளால் சாப்பாடு சாப்பிடும் போதும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பல் சொத்தை பல் ஈர் பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அந்த சியூவிங் கம் வந்து அந்த அந்த ட்ரை மவுத் இருக்கவங்களுக்கு வந்து அந்த குறிப்பாக வந்து உமிழ்நீர் சொற்பு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த ட்ரை மவுத் அந்த சியூவிங் கம் கொடுப்பாங்க, ஜைலிடால்னு சொல்லிட்டு ஒரு சியூவிங் கம் வந்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம்.
1: ஓகே, அந்த மாதிரி டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சியூவிங் கம் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க, ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பற்களை வந்து பாதிக்குது அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
0: இப்போது நம்ம ஸ்வீட்ஸு சாப்பாடு அதில் இல்லை ஃப்ரூட்ஸு இதுலேருந்து நம்ம சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறத விட இந்த டீ காஃபி அப்போ தான் நம்ம வந்து அந்த இப்போ தண்ணியாக தானே அதை எடுத்துக்கிறோம், அப்போ என்ன ஆகும் அது ஈஸியாக போய் எல்லா பற்கள்லையுமே படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு ஸ்வீட்டு ஒரு ஒரு ஹார்டான கண்டென்ட் எடுத்துக்கிறோம்னா நம்ம போய் நம்ம பற்களில் வந்து பின்னாடி இருக்க பற்களில் மென்ன சாப்பிட்டுடுவோம், முடிஞ்சிடுவோம் அது பின்னாடி இருக்க பல்ல பாதிப்பு. இப்போது நம்ம டீ காஃபி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் அப்படி சிப் பண்ணி குடிக்கும் போது ஃபுல்லா எல்லா பல்லுலையுமே அது படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இப்ப சுகர் பேஷண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளுக்கோ அந்த வாயில் அந்த உமிழ்நீர்

0: வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிற அந்த காஃபி டீயில் இருக்கிறதும் அதில் போய் நல்லா பல்லில் வந்து ஒட்டிட்டு நிறைய பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகி எல்லா ஈறுகளையும் வந்து ரொம்ப பாதிப்படைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஓகே, முக்கியமாக வந்து கம் ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஓகே,
0: கம் ப்ராப்ளம்ஸால தான் வந்து எல்லா பிரச்சனையுமே வருது.
1: ஓகே டாக்டர், அதாவது இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு மூணு வேளை சாப்பிட்றது ஒரு ஆறு வேளையாக சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது இந்த பல் சத்தை வந்து அதிகரிக்குமா?
0: கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம குளுக்கோஸ் வந்து எடுத்துக்கிறோமோ ஒரு ஒரு தடவையும், அப்போ ஒரு தடவை வந்து போய் பல்லில் பட்டு அது வந்து பல் பாதிக்கப்படுறது இல்லாமல் ஒரு ஒரு தடவை சாப்பிடும்போது ஒரு ஒரு தடவையும் பல்லில் திரும்ப திரும்ப பட்டு அந்த பல் ஈறு அந்த பாக்டீரியா க்ரோத் ஆகி ஒரு ஒரு தடவையும் பல் ஈரும் பாதிக்கப்படுறதுனால அந்த மாதிரி தவிர்ப்பது நல்லது, அடிக்கடி சாப்பிடக்கூடாது.
1: ஓகே, அப்படியே சாப்பிட்டாலும் நம்ம நல்லா
0: கொப்பளிச்சிடணும், அடிக்கடி பிரஷ் பண்ண முடியாது. எந்த ஒரு இனிப்பு வகைகள் எது சாப்பிட்டாலும் சரி வாய் வந்து கொப்பளிச்சிடுறது நல்லது உடனே.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம், நேர்லயே நீங்களும் பேசலாம், கால் பண்ணுங்க 2271760 and 2271770 என்ற இந்த நம்பர்ல.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து நமக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க டென்டல் சர்ஜன் டாக்டர் நிர்மலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க சார், உங்க டவுட்ஸ் என்ன? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
4: வணக்கம்.
3: எனக்கு கடந்த 10 ஆண்டுகளா எனக்கு இந்த சர்க்கரை இருக்குது. நான் தொடர்ந்து மாத்திரை எடுத்து வரேன். ஆனா நம்ம பல் டாக்டர் சொல்ற மாதிரி இப்பதான் எனக்கு பிரச்சனை உருவாகிருக்குது. கீழ் வரிசை கடவாப்பட்ட பல் வந்து சொத்து இருந்தது. அது வந்து அந்த நெட்டப்பாக்கத்திலுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து அந்த சொத்தை அடைச்சாங்க. அடைச்ச பிறகு ஒரு 6 மாசோட ஆகல. அது பழுபடி அந்த பச்சை அந்த காம்பவுண்ட் வந்து எப்படிதான் போகுதுன்னு தெரியல. மீண்டும் எனக்கு வந்து அந்த இடம் பாதிக்கப்படுது. அது அந்த காம்பவுண்ட் வச்ச காம்பவுண்ட் சாப்பிடலே வயிற்றுக்குள்ள பிரச்சனை எனக்கு பிரச்சனை வருங்களா? நான் அடிக்கடி இவ்வளவு ஆண்டுக்கு 2 முறை அடைக்க வேண்டி வருங்களான்னு தெரியல. இப்ப மேல் வரிசை பல் வந்து கடவுப்பட்ட கடைசி பல் வந்து கொஞ்சம் பூச்சை டீ காஃபி சாப்பிடும் போது கொஞ்சம் பூச்சை மாதிரி தெரியுது. இதான் என்னுடைய பிரச்சனை.
2: ஓகே,
3: நான் என்ன செய்யணும்
4: சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கும் பல்லு அடைக்கிறதுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப சர்க்கரை நோயால உங்களுக்கு வந்து பல் சொத்தை ஏற்பட்டிருக்கு, சரிங்களா? இப்ப அந்த சர்க்கரை நோய், இப்ப அந்த பல்ல வந்து நம்ம எடுத்துட்டு கிளீன் பண்ணி அடைச்சிட்டோம், அடைச்சிட்டோம். இப்போ இது வந்து அது விழுந்துருதுன்னு சொல்றீங்க, அடிக்கடி விழுந்துருது, 2 தடவை அடைச்சிருக்கீங்க, வந்துருச்சுன்னு
3: சொல்றீங்க. அதான் அந்த சொத்த பல்ல வச்சு அந்த பேஸ்ட் எப்படி கரைஞ்சி போகுதுன்னு தெரியல, எப்படி நான் அண்ணா தெரியல, திருப்பி அதே போல எம்டி ஆகி போகுது.
4: அதுதான் சார் காணும். இப்ப வந்து அதுக்கும் இதுக்கும், அதாவது நீங்க சொத்தப்பல்ல அடைச்சிருக்கீங்க, சொத்தப்பல்ல அடைச்சது வந்து வெளியில வந்துருச்சு, அதுதான் உங்க கம்ப்ளைண்ட்ல. அது அது வந்து என்னன்னா வந்து இப்போ 2 தடவை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா மோஸ்டா இப்போ அந்த அந்த இடத்துல வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அந்த பல்லுல வந்து வேர் சிகிச்சை பண்ணிட்டு கேப் போட்டுக்கிறது நல்லது. 2-3 தடவைக்கு மேல நம்ம அடைக்கிறது வந்துட்டே இருந்துச்சுன்னா, எடுத்து எடுத்து வந்துருச்சுன்னா அதுல வேர் சிகிச்சை பண்ணிட்டு அப்படியே கேப் போட்டுக்கலாம். இல்ல ரொம்ப ஆழமா இருக்கு, அந்த சொத்த ஆழமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குன்னா நம்ம வேர் சிகிச்சை பண்ணிட்டு கேப் போட்டுக்கிறது நல்லது.
3: ரொம்ப ஆழமா இல்லைங்க மேடம், மேலதான் இருக்குது. அடுத்து இந்த மேல் பக்க பல்லு வந்து இப்ப டீ காஃபி சாப்பிடும் போது இல்லன்னா பிரஷ் பண்ணும்போது லேசா பூச்சமா இருக்கு மேடம், மேல் பல்லுல. அதுக்கு என்ன காரணம்?
4: அதுக்கு நிறைய காரணம் இருக்கு சார். இப்போ பிரஷ் பண்றது வந்து பிரஷிங்கால வந்து மேல பல்லுடைய மேல்புறம், அதாவது ஈருக்கும் பல்லும் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிரஷிங் டெக்னிக், அது வந்து தப்பா பண்றதுனால, சரிங்களா? பிரஷிங் ஒழுங்கா பண்ணாததுனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம அடைக்கலாம். அடைச்சா வந்து பல் கூச்சம் போயிடும். இரண்டாவது பாத்தீங்கன்னா எனாமல், பல்லோட எனாமல் தேஞ்சிருந்துச்சுன்னா பல் கூச்சம் இருக்கும். அதாவது எனாமல் தேயறதுன்றது பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு 4-5 பல்லுல சேர்ந்த போல இருக்கும், சரிங்களா? இல்ல ஒரு பல்லுல மட்டும் பர்டிகுலரா எனக்கு பல்லு கூசுது அப்படின்னா நீங்க அந்த பிரஷிங் டெக்னிக் ஒழுங்கா பண்ணாம பல்லு ஏதாவது தேஞ்சிருக்கா அந்த இடத்துல அப்படின்னு பாக்குறது நல்லது.
3: அப்புறம் மேடம், நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒண்ணு கருத்து சொன்னீங்க, இந்த சக்கரை நோயில் எல்லாமே வந்து பிரஷ் வந்து கொஞ்சம் சாஃப்டா கையால சொன்னீங்க.
4: ஆமா,
3: ஆனா ஆனா நான் வந்து யூஸ் பண்ற பிரஷ் கொஞ்சம் ஹார்டு தான் மேடம். கொஞ்சம் அப்புறம் சாஃப்ட் மாத்திட்டு பிரஷ் பண்ண நல்லது இல்லைங்களா?
4: ஆமா சார், நிறைய விதமான பிரஷ் இருக்கு. அது பிரஷோடைய அட்டையில தான் போட்டிருக்கும், பிரஷ்ல இருக்காது. மோஸ்டா வந்து சர்க்கரை நோயாளிகளும் 50 வயதுக்கு மேற்பட்ட இருக்கவங்களும் வந்து சாஃப்ட் பிரஷ் வந்து யூஸ் பண்றது நல்லது.
3: ஓ சரி மேடம், ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
4: நன்றி, நன்றி,
2: நன்றி சார்.

0: ஓகே டாக்டர், சொல்லுங்கள், இப்போ பற்கள் இல்லாமல் போகிறது வயசாகிறது மட்டுமா இல்லை வந்து டயபெட்டிஸும் ஒரு காரணமா?
1: வயசு மட்டும் காரணம் கிடையாது. பல் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. டயபெட்டிஸால் மட்டும்தான் பல் சொத்தை வருது அப்படின்லாம் இல்லை. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அதாவது சர்க்கரை நோயாளி இல்லாமல் நார்மலாக இருக்காங்கல்ல, அவங்களுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பல்லில் வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொத்தப்பல் இதே மாதிரி தான். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறது வந்து வேகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நார்மலாக இருக்க பீப்புளும் அதே மாதிரி நார்மலாக விட்டுட்டாங்கன்னா, சர்க்கரை நோயெல்லாம் இருக்காது இருந்தாலுமே விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாளடைவில் வந்து பல்லு அழுக்கு ரொம்ப சேர்ந்து அதை கேர் எடுத்துக்காம விட்டுட்டா, கிளீன் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து கிளீன் பண்றது நல்லது. அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காம ரொம்ப கேர் பண்ணாம இருந்தாங்கன்னா பல் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பல் சொத்தையே வந்து நம்ம கேர் பண்ணாம விட்டுட்டு ரொம்ப அந்த பிளேக்ஸ்லாம் சொல்றதுல அந்த எல்லோ கலர்ல ஃபார்ம் ஆகுறதுலாம் வந்து பல் இருக்கு நடுவில் போச்சுட்டா பல்லு ஆடி விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும்தான் இது நடக்கும்னு கிடையாது, நார்மலா இருக்கிற எல்லாருக்குமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு.
0: ஓகே டாக்டர், இப்போ இது என்னோட ஒரு பர்சனல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து பல்லை வந்து நல்லா பராமரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வயசு வரைக்கும் நம்ம பல்லை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஜென்ரலாக சொல்லுங்க?
1: நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் இருக்கணும் சரிங்களா. பல்லில் வந்து இப்போ ப்ரெஷ்ஷிங் வந்து ட்வைஸ் டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலையும் பண்ணணும், நைட்டும் தூங்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணணும். அது பண்ணுறது வந்து நல்லது. இப்போ இதே மாதிரி நான் பண்ணிட்டு வரேன். என் பல் வந்து நிறைய பேர் வயதானவங்களும் 80-85 மேலே இருக்கவங்களும் நிறைய பேர் பல் நல்லாவே வச்சுருக்காங்க சரிங்களா. இல்லை சில பேர் வந்து இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங்லாம் வந்து என்னால் வந்து அவ்வளோ டைம் இல்லை, பல்லுக்கு வந்து கேர் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை, அதாவது டென்டிஸ்ட் போய் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா. வயது ஆயிடுச்சு, அந்த என்னால் வந்து என்னுடைய ஓரல் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு வந்து பல்லுலாம் இல்லாமலே இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன வயசுலயே பல்லு இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாயில வந்து பிரச்சனை வருது, அதாவது சாப்பிட முடியாது. அப்ப சாப்பிட முடியலன்னா பல்லு எடுத்துட்டாங்க, இப்போ கடவா பல்லு நிறைய பேர் எல்லா சைடுமே கடவா பல்லு எடுத்துட்டாங்கன்னா சொத்தை வந்து அவங்களுக்கு வந்து மென்னு சாப்பிடவே முடியாது. அப்ப அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து ஒழுங்கா இருக்காது, உடல் நல குறைவு வந்து வரும். அப்புறம் அவங்களால மென்னு மெல்ல முடியாது, அப்படியே சத்தான உணவு சாப்பிட்டாலும் நல்லா மென்னு சாப்பிட முடியாது. பேச்சில் வந்து உளறல் வரும், அதாவது ஒழுங்காக பேச மாட்டாங்க, ஸ்பீச்சில் வந்து டிஃபிகல்ட் வரும், அவங்களுடைய கான்ஃபிடென்ஸே இருக்காது. அந்த இப்போ நம்ம ஒரு பல்லு ஒழுங்காக பார்த்துக்கலனா அவங்களோட கான்ஃபிடென்ஸே வந்து போயிடும் சரிங்களா.
0: பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது
1: அது வந்து அது மாதிரி இப்போ பல்லு போயிடுச்சுன்னா அந்த நார்மல் வயசு அந்த நார்மலான நம்ம ரொட்டீன் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இது வந்து இது ரிலேட்டட் டு, அதாவது இந்த பல் போறது பல்லு இல்லாமல் போறது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலை விட. அதனால வந்து நம்ம இந்த சர்க்கரை நோயை வந்து ஃபர்ஸ்டே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டா நம்ம வந்து பல்லை வந்து பாதுகாத்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நீங்கள் நம்ம நேயர்களுக்கு ஏதாவது கடைசியாக சொல்லணும், பல்லு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம் வந்து நம்ம பண்ணணும் டாக்டர்?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் சொல்லுவாங்க பல்லுலேருந்து ரத்தம் வர்றதுலாம் நார்மல், அதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பு, தவறானது. பல்லில் ரத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து பல் மருத்துவரை வந்து பார்க்கணும். பல்லில் வந்து என் பல் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஈறு பிரச்சனை வந்தாலுமே எனக்கு அந்த இடத்துல வலிக்கலை அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு, இதுவும் நம்ம வந்து கவனிக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோய் இருக்குது அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னா அதை நம்ம வந்து வாயில் வந்து எடுத்துட்டு போய் அதை வந்து பல் மருத்துவர்கிட்ட வந்து காமிக்கணும் நம்ம வாயம். அப்புறம் வந்து இப்போ எல்லா டீத்தும் இப்போ எல்லாரும் நினைப்பாங்க எல்லா பல்லுமே ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ரிமூவ் பண்றது வந்து அது நல்லது கிடையாது, அதாவது வரும் முன்னே காப்பது தான் நல்லதுன்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பல்லு நம்மளுக்கு தேவை, பல்லு இல்லைன்னா சாப்பிடவே முடியாது இல்லை. இப்போ பல்லு தேவைன்னும் போது நம்ம அந்த பல்லு ரிமூவ் பண்ணி தூக்கி, அதாவது நிறைய பேர் சொத்தம் வந்துருச்சு எனக்கு ரிமூவ் பண்ணிடுங்க எனக்கு தேவையில்லை அதை அடைச்சி வச்சுட்டு எனக்கு அதை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க மென்டாலிட்டியை வந்து நீ நம்ம மாற்றி அந்த பல்லு வந்து எப்படியாவது நம்ம வச்சிருக்கணுன்றது வந்து இது பண்ணணும். அது இல்லாமல் இப்போ கண்டினியூஸாக வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடணும்.

0: நார்மலாக எல்லாருமே ஒரு 40+ 45 வந்து பிளட் சுகர் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணணும். ரெண்டு தடவை ப்ரெஷ் பண்ணணும், காலையிலையும் நைட்டும் ப்ரெஷ் பண்ணணும். ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்கணும். டென்டல் ஃப்ளாஸு, இந்த இடுக்கில் இருக்க பல்லுலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது. டென்டல் ஃப்ளாஸ் இருக்குது, மவுத் வாஷு, இதெல்லாம் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அது மாதிரி ப்ளீடிங் கம்ஸ், அதாவது பல்லுலேருந்து ஈர்லேருந்து ரத்தம் வருதோ இல்லை ஈர் வீக்கமோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக விடாமல் நம்ம வந்து டாக்டரை வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். 1 இயர் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலர் வந்து டென்டல் செக்அப் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? டென்டல் கேர், அதாவது மோஸ்ட்டாக வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து இன்னும் வந்து கேர் எடுத்துட்டு டென்டல் செக்அப் வந்து பண்ணணும்.
1: ஓகே.
0: அந்த இந்த டொபாக்கோ, அந்த புயலை, பீடி இதெல்லாம் வந்து, சிகரெட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரின்னா அதை குறைப்பதும் இல்லை ரொம்ப தவிர்ப்பதும் நல்லது.
1: ஓகே. ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வந்து நிறைய விளக்கம் தந்தீங்க. அதாவது இந்த சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து நேயர்கள் சார்பாகவும் எஃப்எம் ரெயின்போ சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: நேர்களே, இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளித்தார் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள்.

புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான சூப்பரான குட் ஈவினிங். நேரம் 4:02. 2 நொடிகள் ஆயிடுச்சு. சோ இந்த டைம் வந்துட்டாலே கட் கேமரா ரோலிங் ஷோக்கு நீங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட. எஸ் கட்டு என்ன நல்லா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து கேட்கலாம். அண்ட் இந்த ஷோல நீங்க நாங்க பிளே பண்ற அந்த கட்டை கேட்டுட்டு நீங்களும் சூப்பரா அதே டைலாக சொல்லணும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த ஈவினிங் டைம்ல நம்மளுடைய கட் கேமரா ஷோக்காக நம்ம ஆர்ஜே சங்கீதாவும் ஆட் ஆக போறாங்க, நம்ம கூடவே இணைய போறாங்க. ஸோ டாக்டர் ஷோலாம் பயங்கரமா பேசி முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கியான டாபிக் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நம்ம எப்பயும் போல ஒரு டைலாக் உள்ள நம்ம போயிடலாம். என்ன டைலாக் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்காக பிளே பண்றேன், அதை அப்படியே கேட்டுட்டு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க நம்ம பிளே பண்ற இந்த டைலாக கேட்டுட்டு நம்மளுடைய ஷோக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

0: 2271760 2271770 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்கான கட் இதோ.
1: இல்ல அப்பெல்லாம் இல்ல ஏதோ.

0: ஜானி ஜானி எஸ் பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத்.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கல்ல ஐயா.
2: ஓகே, ஸோ உங்களுக்கான கற்றெல்லாம் கேட்டீங்க இல்லையா? எஸ், சந்தானம் அவங்களுடைய ஒரு டைலாகும், அதே மாதிரி நம்மளுடைய வடிவேலு சாரோடைய டைலாகும் இருக்கு. ஸோ இந்த டைலாக்லாம் தான் நீங்க பேச போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டிய எண்கள் இதே தான். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்கலாம். வசந்தமுல்லை போக்கிரி திரைப்படத்தில் இருந்து.

உங்களுக்கான கற்று எல்லாம் கேட்டீங்க இல்லையா? எஸ், சந்தானம் அவங்களுடைய ஒரு டைலாகும், அதே மாதிரி நம்மளுடைய வடிவேலு சாரோடைய டைலாகும் இருக்கு. சோ இந்த டைலாக்லாம் தான் நீங்க பேச போறீங்க. சோ கால் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டிய எண்கள் இதேதான். இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்கலாம். வசந்தமுல்லை போக்கிரி திரைப்படத்துல.

0: இடைவேளைக்கு பிறகு
1: நீங்க நம்ம டயலாக் வந்து பிளே பண்ணிட்டோம், அதை வந்து கேட்டு நம்ம கூட ஒருத்தர் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாமா?
0: பேசலாம் கண்டிப்பா.
1: ஹாய் வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐயப்பன் சார் கொஞ்சம்
2: ஜானி ஜானி எஸ் பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத்.
1: ஓகே, என்ன இசையோட சேர்த்து வருகிறது?
2: அதுல அப்படின்னு வரும்,
1: அப்படிதான் வரும்.
0: அதாவது இன்னைக்கு வந்து அன்பரசி வந்து நமக்காக ரைம்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு

0: போடுங்க.
1: பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: ஓகே ஐயப்பன் சார் கேட்டீங்களா?
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே.
0: விடிய விட மாட்டேங்கிறாங்களே
3: ஐயப்பன் சார். என்ன இது, பொழுதே போயிடுச்சு.
0: ஆமா, நம்ம நாலு மணி, எனக்கு அந்த டயலாக் நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சேன்.
3: நம்ம நாலு மணியை தாண்டி போயிட்டு இருக்கோம்.
0: ஹலோ, சொல்லுங்க.
2: சொல்லிட்டீங்க
0: இல்ல, ஆனா அந்த பவரோட வரல.
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாரும் ஒதுக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே.
0: பொழுது போயே போச்சு சங்கீதா சொன்ன மாதிரி.
3: ஓகே சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: இல்ல அப்படிலாம் இல்ல, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு.
0: ஆஹா, இது வரைக்கும் நல்லா தான் போயிருக்கு. ஓகே, இனிமேலும் நல்லாவே போகட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச், நன்றி. ஓகே, நிகழ்ச்சி அடுத்ததான் இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. ஹாய், வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
3: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
0: ஓகே, லைன் போட்டு லைன் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க சங்கீதா, இந்த மாதிரி காலையில எழுந்த உடனே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது டைலாக் நீங்க நீங்க ஃபீல் பண்ண தருணம் என்ன அப்படின்றத
3: காலையில அடுத்தது நம்ம பேசுறோம். காலர் கிட்ட பேசிட்டு. ஓகே,
0: ஹாய், வணக்கம்.
4: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கிறீங்களா?
0: ஓகே, நல்லமா இருக்கும் சார். இது கரெக்டா அந்த ரைமிங் மாதிரி உங்களோட டோனுக்கு இத எப்பயுமே நீங்க சொல்லிருக்கீங்க, ஒரு ஸ்கேல் இல்ல?
4: மறுபடியும்
0: முதல்ல இருந்தா இன்னொரு வாட்டி பிளே பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கான கட் இதோ கேக்கலாம்.
5: ஜானி, எஸ் பாப்பா. டெல்லிங் லைஸ், நோ பாப்பா. ஓபன் யுவர் மவுத். ஜானி ஜானி, எஸ் பாப்பா. டெல்லிங் லைஸ், நோ பாப்பா. ஓபன் யுவர் மவுத்.
0: என்ன சார் கேட்டீங்களா?
4: ஈஸி, இத பேசலமே.
0: சம ஈஸில. ஓகே, கட் கேமரா
3: ரோலிங்.
4: ஜானி ஜானி, எஸ் பாப்பா. டெல்லிங் லைஸ், நோ பாப்பா.
3: அதுல இருந்ததே
0: நாலு லைன், அதுல ரெண்டு லைன்
3: ஆல்ரெடி அந்த டயலாக்லயும் வரல.
0: எஸ், ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டீங்க.
4: என்ன லைன் மிஸ் பண்ண சொல்லுங்க பாப்ப.
0: நீங்க மறுபடியும் அந்த லைனை சொல்லுங்க, நான் சொல்றேன் அந்த லைன்.
4: ஜானி ஜானி, எஸ் பாப்பா. டெல்லிங் லைஸ், நோ பாப்பா.
0: வேற
4: அடுத்து திருச்சுக்கிட்டே. ஜானி ஜானி, எஸ் பாப்பா. டெல்லிங் லைஸ், நோ பாப்பா. ஓபன் யுவர் மவுத்.
0: என்ன என்ன தெய்வீக சிரிப்பு ஐயா, உங்க சிரிப்பு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்தது ஒரு குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தை கேட்கவே கேட்காது, கோவத்துல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுங்க பாக்கலாம்.
4: ஜானி ஜானி, எஸ் பாப்பா.
0: தலையில ஒரு
4: பொட்டு. ஓபன் யுவர் மவுத். டெல்லிங் லைஸ், நோ பாப்பா. ஓபன் யுவர் மவுத்.
0: ஐயோ அம்மா, பயமா இருக்குன்னு அந்த குழந்தை ஓடி போயிடும். நிறைய டியூஷன் டியூஷன்ஸ் டைம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு.
4: ஆமா ஆமா, இது மாதிரிதான் நல்ல நல்ல படிக்காத பசங்களை மிரட்டி உருட்டி அதட்டி முருட்டி

0: ஸ்குவாட்ஸ் போட வச்சு. ஓகே சூப்பர் சூப்பர்.
1: அப்புறமா லாஸ்டா அழுத்துக்கிட்டே சானி சானி எஸ் பாப்பா டெல்லிங் லைட் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத்.
2: இந்த ஸ்டேஜ்ல போயிட்டு குழந்தைங்கள நின்னுட்டு பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க, ஆனா அங்க போய் நின்னுட்டு ஒரு பயத்தோட சொல்லுவாங்கல்ல.
0: அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் மெரிட்னார் இல்லையா, அதுக்கான ரிப்ளை தான் இது. மெரிட்னானே அழுகுறது. ஓகே ஓகே,
1: எதா இருந்தாலும் அந்த ரிப்ளைக்கு இந்த ரிப்ளை சரியாச்சு அப்படின்னா கரெக்டா மேட்ச் பண்ணிடுவோம். என்ன
0: மேம், சூப்பர் சூப்பர் சார்.
1: ஆனா சின்ன வயசுல எல்லாம் என்கிட்ட பசங்க மிரட்டுவாங்க, ஆனா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதனால சொல்லுவாங்க, அண்ணா நீங்க 16 சந்திரசேகரனா நான் நிறைய மார்க் வாங்கச்சு உங்களதான் நினைச்சுங்க போது பரவாயில்ல நல்லதுதான் அப்படின்னு.
2: நீங்க கரெக்ட் தான், டியூஷன் சார் தான் நீங்க போல.
1: ஆமா ஆமா நல்லா.
2: ஓகே ஓகே சூப்பர், தேங்க்யூ சோ மச் சார்.
1: ஆ தேங்க்யூ, இதுவரைக்கும்
2: நன்றி. ஓகே சோ தொடர்ந்து நம்ம பேசலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இப்போ. ஓகே விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம். நேர்களே,
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: ரெண்டு பேரும் நலமா இருக்கோம் சொல்லுங்க நீங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: என்ன சிரிப்பதுலயே
0: அந்த ஒரு லைன வந்து
2: கல்யாண சமையல் சாதம் அந்த மாதிரி சிரிக்கிறீங்க. ஓகே சோ இந்த டயலாகே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒன்ஸ் மோர் போலாமா?
6: வேண்டாம் மேடம், அடுத்து
2: சொல்லுங்க. அடுத்து கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்களா? சரி ஓகே, உங்களுக்கான கட் இன்னொன்னு கேக்கலாம். ரெடி,
7: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
2: ஓகே சார், கேட்டிங்களா?
6: ஆ கேட்டேன் மேடம்.
2: ஓகே இப்போ இத பேசலாமா?
6: ஆ பேசலாம் மேடம்.
2: ஓகே ரெடி,
0: கட் கேமரா ரோலிங்.
6: என்ன விளையாட்டு காட்டுறாங்கப்பா, என்ன ஒரு இது பண்றாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கப்பா.
2: ஓகே
6: ஐயே,
2: என்ன எக்ஸ்ட்ரா போட்டு வருது
0: உங்களோட
2: அண்ணா டீ சாப்பிட்டீங்களா? ஓகே இப்ப கேளுங்க, நாங்க சொல்லிடுறோம். சாப்பிட போறோம்.
0: சாப்பிட்டாச்சு தண்டபாணி சார், நன்றி.
2: தேங்க்யூ சோ மச்.
6: நன்றி.
2: ஓகே சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டயலாக் கொண்டு வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு அழைப்பாளர் வந்திருக்காங்க, பேசிடலாமா?
0: ஓகே.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கடலூர் தேவனாம்பட்டம் ஏஎம்ஆர் பாஷா.
2: பாஷா சார், உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாஷாவோட டயலாக உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட். நானும் ஒரு வாட்டி ஞாபகம் இல்லையா, ஒரு தடவை சொன்னா
1: அதாவது
3: நாம சொல்லி டயலாக பேசுவாருன்னு பார்த்தா நம்ம போட்ட டயலாக் நமக்கு
2: எங்களுக்கு ரிவீட் அடிச்சிட்டீங்க பாத்தீங்களா.
3: நாங்க கேட்டது உங்ககிட்ட நீங்க பாஷா டயலாக் பேசுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம்.
2: சூப்பர். பட் இருந்தாலும்
1: நாங்க
3: சூப்பர்
2: பாஷா மாலிக் பாஷா ல.
1: என்ன
2: சொல்ல வந்தீங்க?
1: என்ன உனக்கு அடிக்கூடாதோ ஒண்ணுமில்லடி, கிளிக்கு ரக்கம் முளைச்சிருச்சு, ஆட்ட விட்டே பறந்து போயிடுச்சு.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்காங்க.
2: ஓகே ஃபைன். சோ நம்ம டயலாக் கேட்டிங்களா?
4: நான் கேட்டேங்க மேம்.
2: சொல்லுங்க.
4: ஜானி ஜானி எஸ்பப்பா.
2: ஓகே
4: நோ பப்பா.
2: சொல்லுங்க லதா. ஓகே அந்த லதா லதா நம்மளுடைய உங்க பேர் என்னங்க?
3: சரோஜா.
2: சரோஜா அம்மா அவங்களோட ஒரு பட்ட பேர் வருமே, குயில்.
4: என்ன
2: வடிவேலு சாரோட டயலாக் ஒண்ணு.
5: பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா.
4: பறக்கணும்னு பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கப்பா.

0: சூப்பர். ஓகே, அப்படியே என்ன பண்றீங்க இப்போ? இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா?
1: ஆமாங்க மேம்,
0: அப்படியே போய் ஒரு சூப்பரா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி வச்சுக்கிட்டு, பக்கத்துல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு, அப்படியே கட் கேமரா ரோலிங் நம்ம ஷோவை கேட்டுக்கிட்டு நிம்மதியா அழகா ஜாலி சாப்பிடுங்க. ஓகேவா?
1: அலையோடு விளையாடியும் கேட்டுக்கிட்டு.
0: அப்படியே
1: சூப்பர் சூப்பர் மேம். தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ லதா. தேங்க்யூ
1: லதா.
0: தேங்க்யூ மேம். பை மேம். நன்றி. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சங்கீதா?
2: நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கா, அதை சொல்லணுமா?
0: ஓகே சொல்லணும் கண்டிப்பா. இப்ப நம்ம ஒரு காலர்கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: வாங்க கலைவாணி, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கு மேம்.
0: ஓகே, சோ நீங்க டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
3: சில்லறிய
0: செதற விட்ட மாதிரி இந்த காசுக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சிரிக்கீங்க.
3: சோதிக்கிறாங்க பொழுது வெளியே விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
2: உங்களுக்கு அப்படி நடந்திருக்கா
3: மேம்? காலையில பால் வாங்கிட்டு வரும்போதெல்லாமே கேப்பாங்க மேம், பிளவுஸ் தச்சிட்டீங்களா குடுக்குறீங்களா அப்படின்னு. என்னடா இது, எந்த பக்கம் போது வச்சுன்னு தெரியலையே, காலையில காட்டி மேல கேக்குறாங்களே நினைப்பேன்.
0: வாழ விடுறீங்களே,
2: அதுவும் டெய்லர் எல்லாம் ரொம்ப கஷ்டங்க நீங்க எல்லாம்.
3: நம்ம ஏன்டா எப்ப இந்த வேலையை கத்துட்டோம்னு கூட ஒரு ஒரு நேரம் நினைப்போம் மேம். என்னடா இது, இந்த வேலை எதுக்கு நம்ம கத்துக்கிட்டோமோ அப்படின்னு கூட நினைப்பேன்.
0: அப்படியா?
3: நாளைக்குன்னு சொல்றேன்னு சொல்லி திட்ட மாட்டாங்களா?
0: நன்றி. ஓகே சங்கீதா, இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம அடுத்தது காலேஜ் வந்துட்டே இருக்காங்க, நம்ம பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா இப்போ?
2: ஓகே
0: ஓகே, ஒரு சாங் கேட்டுட்டு அப்புறம் விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, இது கட் கேமரா ரோலிங் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ ப்ளே பண்ண இந்த டயலாகும் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பயும் போல 2271760 2271770 அப்படின்ற இந்த எண்கள்ல கால் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சோ நம்ம நிகழ்ச்சியில நம்ம கட்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சங்கீதா?
5: ஆமா.
4: ஓகே, சோ நீங்க வந்து

0: விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி நம்ம இப்ப பேசலாம். இன்னொரு காலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம்.
1: இதே மாதிரி கடைசி 5 மணி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஷோ முடிச்சு
0: பேசலாம். ஹலோ டி, ஹாய், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: வாழைப்பட்டாமலையன் கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் மேம். Thank you so much. Okay, நம்ம கட்டு எல்லாம் கேட்டிங்களா?
2: கேட்டதா மேம்.
0: ரைம்ஸ் சொல்றதுக்கு ரெடியா?
2: ஓகே மேம், ரெடியா இருக்கேன்
0: மேம். ஓகே, கட், கேமரா ரோலிங். இப்படி சொல்லிட்டு டயலாக் சொல்லணும்னு அர்த்தம். மேடம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே.
2: இல்லைங்க மேம்.
0: ஃபர்ஸ்ட் சொல்லுமா?
1: குழந்தைகளா மாறிடணும் நினைக்கிறேன்.
0: உங்களுக்காக
2: என்ன விளையாட்டு
1: கட்டத்துல
2: ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, வெடி கால வேணும் இல்லன்னா நைட் வேணும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போடுவாங்க. நான் தூங்க அப்ப அரியதுக்குள்ள சுருப்பா வேலை செய்வோம், நாங்க செஞ்சு வச்சிருவேன். நான் வெயிட் பண்ணி நான் தூங்கிடுவேன், நைட் வரமாட்டாங்க. காலையில வந்து நானே நைட் எவ்வளவு நேரம் தச்சு உட்காந்து இருப்பேன். கால வந்து டொக்கு டொக்குன்னு தட்டுவாங்க. கதவு அம்மா எல்லாம் இல்லாமா இது அம்மா எல்லாம் அது மாதிரி செய்வாங்க. என்ன நடக்குதுங்க, ஏங்க என்னாச்சுங்க? நீதான் நைட் வர சொன்னலாமா, எப்போ வந்து வாங்கி சொன்னாலும் இப்போ வந்தம்மான்வாங்க. அதுக்கப்புறம் எங்கன்னா டைம் விடுறீங்களாங்க எங்களுக்கு? எங்கேயாவது பொழுது வெடிதா பாருங்க, வானத்தை பாருங்க, கொஞ்சம் இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு அவங்க எங்களை கலாய்ச்சி விட்டு போயிடுவாங்க திருப்பிங்க.
0: வாழ்க்கையில இருந்து எடுத்து எடுத்து பேசிருக்காங்க.
2: நகைச்சுவை
0: தான் முக்கியமானது. சூப்பர் மேம், சோ மச், நன்றி கால் பண்ணதுக்கு. Okay, so now we're going to start the call. Hi, welcome. Okay,
1: let's go. I'm going to tell you what I'm going to do. Okay, let's call. Let's call 227-160-227-1770. அப்படின்னா நான் சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்ததா அன்பரசி வந்து என்ன பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட கேக்குறேன்.
0: இல்ல, நீங்க விடமாட்டீங்க. நான் வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்காக வந்தேன். நீங்க சொல்லுங்க, இந்த டயலாக் வந்து உங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல நீங்க வந்து அந்த டயலாக் சொல்வீங்க அப்படின்றத சொல்லுங்க.
1: இது பொழுது விடிய
0: அதுவா?
1: அது வந்து எனக்கு, நான் ஒரு வேலையை யோசிச்சு வச்சிருந்துருப்பேன். நான் ஒரு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்ல நான் இது பண்ணிருப்பேன்.
0: ஓகே,
1: ஆனா அது வந்து இவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்களதான் நான் சொல்றேன்.
0: ஓகே, அதை செய்ய விட மாட்டாங்க.
1: ஆமா, செய்ய விட மாட்டாங்க. நம்ம வேலையும் செய்ய விடாம அவங்களுக்கும் நம்ம எதுவும் செய்ய முடியாம அந்த மாதிரி போகக்குள்ள இந்த மாதிரி நிறைய நமக்கு தோணும்,
0: நடக்கும். ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் அழைப்பாளர், ஹாய் வணக்கம். ஹலோ, ஹாய் வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: கடலூர் மாவட்டம் கஜராஜில இருந்து பிஜிமத்து பேசுறேன்
0: மேடம். ஓகே சார், சொல்லுங்க, இருக்கீங்களா?
1: ஓகே, என்னாச்சு தெரியல,
0: நினைக்கிறேன்.
1: அதாவது இந்த கேள்வியை வந்து நான் திரும்ப அன்பரசி கிட்ட வந்து நான் கேட்க போறேன். சொல்லுங்க அன்பரசி, நீங்க வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா, நம்மள வந்து இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு?
0: எப்போ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்க சொன்னது வந்து நம்ம வேலைய இன்னொருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு. என்னோட பிரச்சனைனா நான் தான் அந்த பிரச்சனையே பண்ணுவேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இவ நம்ம நிகழ்ச்சியில அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: நகராசர்ல இருந்து பிஜிமத்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், டயலாக் கேட்டீங்களா?
3: நாங்க

0: ஓகே, ஸோ என்னாச்சுன்னு தெரியல, லைன் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில் எழுந்துருச்சு இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான்லாம் கரெக்டாக ஒரு நாள் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன்.
1: ஓகே,
0: ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் பண்ணுறது தான், நைட்டு நம்ம போடுற பிளானை காலையில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படுவோம் பாருங்க. அந்த மாதிரி நானே அந்த அந்த பிளான் எல்லாத்தையும் ஜெயா மேம், சூப்பரா இருக்கும். ஓகே, சோ சொல்லுங்க, உங்களோட நம்ம பேசின இந்த டயலாக் உங்களுக்கு தெரியுமா? ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். கட், கேமரா ரோலிங்.
2: ஜானி ஜானி எப்பப்பா என்னிங் லைஃப் நோ பாப்பா ஓபன் ஏறமோ.
0: என்ன கண்டினியூ ஆயிட்டே இருக்குது சிரிப்பு, கியூட், நல்லா சொன்னீங்க. ஓகே, அடுத்த டயலாக் சொல்றீங்களா? ஆ சொல்லுங்க. என்ன டயலாக் வந்து உங்களுக்கு சமய கனெக்ட் ஆகுது? நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, ஓகே, நம்ம நிகழ்ச்சி அடுத்ததான் அழைப்பாளர். ஹாய், வணக்கம். ஓகே, சோ இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நம்ம பிளே பண்ணிருக்க இந்த கட்ஸ் எல்லாம் நீங்க பேசணும் அப்படின்னா நம்பர்

0: அவன் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். கேட்டுக்கிட்டிருக்கீங்க 4:46 நொடிகள்ல. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம் ஆர் முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, நம்ம போட்ட டயலாக் எல்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் டயலாக்கு ஜானி ஜானி எஸ் பாப்பா.
0: Telling nice, telling lies, no papa. அந்த வார்த்தையை விட்டுட்டீங்க.
1: Telling, telling nice, no papa.
0: Open your mouth.
1: உருதி விடிய மாட்டாங்கப்பா.
0: ஓகே.
1: நாவில நட்டு காமிக்கறானுங்க. அதான் மேடம்.
0: அவ்வளவுதான். எல்லாத்துலயும் நடுவுல ஒரு ஒரு லைன்ஸ் வந்து விட்டுறீங்க. இல்ல எங்கயோ பரபரப்பா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமாவா?
1: நன்றி.

0: அழைப்பாளர். ஹாய், வணக்கம்.
1: சொந்தாச்சி வானலை வழிய
0: சொல்லுங்க.
1: ஓகே,
0: கலையரசு சார், எதுக்கு நீங்க பேசும்போது ஒரு கேப் கொடுத்து கேப் கொடுத்து பேசுறீங்களே? சொல்லிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
0: கலையரசு சார், கேட்டீங்களா?
1: இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு. இன்னொன்னு,
0: ஓகே ஓகே, தேங்க் யூ, நன்றி நன்றி சார்,
1: நன்றி.
0: ஓகே, சோ ரொம்ப பெரிய டயலாக்னு சொல்லிட்டார், அங்கதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு.
3: ஆமா, இது ஒருவரி டயலாக் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஓகே, மூவே வார்த்தைகள் கொண்ட டயலாக். ஓகே, சோ நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா இந்த மாதிரியான நம்ம ரைம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரைம்ஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா?
3: ரைம் சம்பந்தமான நான் அதை சொல்லணுமா இங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
0: ஓகே, அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்லியாகணும்.
3: அதாவது நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க அம்மா வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க.
0: ஓகே,
3: சோ அப்ப அந்த தொடர்வண்டி ரைம்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ்ல வரும், பச்சையை காட்டினால் பாய்ந்தோடும், சிவப்பை காட்டினால் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சொல்லி சொல்லி எனக்கு வந்து சொல்றாங்க, ஆனா நான் வந்து திரும்ப சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துல எங்க அம்மா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஓகே,
3: சொல்லு சொல்லு அப்படின்னா நான் அழுதுகிட்டே சொல்றேன். ஆனா இப்ப அத வந்து இப்ப வரைக்கும் என்னோட சிப்லிங்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ சின்ன வயசுல இப்படிதானே பாடின அப்படின்னு.
0: ஓகே, சொல்றாங்க.
3: அது இப்ப அந்த மாதிரி ரைம்ஸ் வந்து கேட்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருமே.
0: ஓகே, உண்மையில. ஆனா ஒரு சில குழந்தைங்க எல்லாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை சொல்லவே மாட்டாங்க.
3: ஆமா,
0: அந்த ஒரு டைம் இருக்கும் போல இருக்கு, அதை ஹேண்டில் பண்ற ஒரு விதத்தை நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா நான் அவ்வளோலாம் சொல்லாம பேசாமலாம் இருக்க மாட்டேன். பயந்துட்டு நான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஓகே சொல்லிடுவேன், டீச்சர் கிட்டயும் அப்படிதான் சொல்லிடுவேன். நம்ம கொஞ்சம் நல்ல பிள்ளையா பேர் வாங்கிக்கிறோம் அப்படின்றதுனால சொல்லிடுவோம். ஓகே, சோ நம்ம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்.
3: ஓகே, கண்டிப்பா.
0: ஓகே,
4: பாட்டு பாடவா?
5: வேணாம் வேணாம்.
4: பாட்டு கேட்கவா?
0: இது ஓகே.
6: மனம் விரும்புதே,
4: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
5: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
5: மனம் விரும்புதே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற?

0: பயம்.
1: என்ன தப்பு பண்ணல?
0: பண்ணதே நான் தான்.
1: என்ன வெளியில போக
0: விடுற? வெளியே போக விடுற?
2: அதிரதுல
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ.
5: எஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. கட் கேமரா ரோலிங். சோ சங்கீதா
6: சொல்லுங்க.
5: இப்போ நம்ம ஆசான டயலாக் சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. அதாவது
6: டிஃபால்ட்டான டயலாக் நாம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு
5: பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டே இந்த 1 ஹவர் எப்படி போச்சே எங்களுக்கு தெரியவில்லை இல்லையா? எஸ், உண்மையாவே இந்த டயலாக் வந்து நிறைய பேர் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியே சொன்னாங்க. வந்து நாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கே சொல்லி வச்சிட்டீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லணும். ஓகே, இன்னைக்கு கால் பண்ணி பேசின நேயர்கள் அனைவருக்கும்,
6: கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லலாம்.
5: அடுத்துதான் வந்து பரபரப்பா வந்து சங்கீதா ரெடி ஆயிட்டாங்க அலையோடு விளையாடு ஷோக்காக. ஓகே, சோ நானும் ஸ்டுடியோல இருந்து இப்போ வந்து பாய் சொல்லிக்கிறேன். அடுத்துதான் நம்ம மனம் விரும்புதே ஷோல நான் சந்திக்கிறேன் உங்களை. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான சாங் வருது, மரியா சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கத்தோடு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இங்க ஸ்டுடியோல இருந்து நான் சங்கீதா. நேரம் 5:26 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சிய யார் நமக்காக எந்த பீச்சில இருந்து வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
2: நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே புவனன். இன்னைக்கு நான் வந்து எப்படி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலே ரொம்ப பழகி போன பீச், யாரு வந்தாலும் இந்த பீச்சை கடந்து போகவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பீச் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ராக் பீச்சுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய பண்புள்ளாங்க கேம்ஸ் ஓடிங்க நிறைய வந்து நம்ம கலந்து போக போறோம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

சொல்லுங்களேன்

0: கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8 இது அலையோடு விளையாடு. 5:09:12 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து ராக் பீச்ல இருந்து புவனேஷ் வந்து வழங்குறதுக்கு ரெடியா இருக்காரு. தொடர்ந்து பேசலாம், யார் யாரெல்லாம் இருக்காங்க கேட்கலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு வந்திருக்கேன். இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயத்தான் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: பாண்டிதான் பாண்டினா பழங்கப்பட்ட இடமா இருக்கு. அதுவும் போகலாமே.

0: என்னன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, ஓல ஆரன் சூப்பர் நிர்மல். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள். வெஹிக்கிள் கொஞ்சம் கஷ்டம்னால சரி அது விட்டுருவோம். ஃபுட்டு சொல்லுங்க. ஈஸி, டெய்லி அடிக்கடி யூஸ் பண்ண நல்லா சாப்பிடுவோம். ஹோட்டையில செய்யறது, ஹோட்டையில செய்யறது என்ன பண்றது? தெரியலையா? ஆம்லெட். ஓ ஓகேயா, சரி ஓகே. இப்போ இந்த கேமோ இந்த கேம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் கேமு நீங்கள் வந்து நிறைய இல்லை தோத்துட்டீங்க, பட் சொல்ல அதனால வந்து எனக்கு லைட் கேம். ஓகேயா, இப்போ வந்து நான் ஒரு தோட் சொல்லுவேன், அது ரிவர்ஸ்ல சொல்லுங்க. ஓகேயா, ரிவர்ஸ்ல ஸ்பெல் பண்ணுங்க. ஃப்ரெண்டு.
1: டி என் இ இ ஐ ஆர்.
0: சூப்பர். பாகல்.
1: ஆர் இ ஐ டி ஏ எஃப்.
0: ஓகே, டாப்பா இருக்கீங்க. ஃபேமிலி.
1: ஐ எல் ஐ எம் ஏ எஃப்.
0: சூப்பர். நெக்ஸ்ட் வந்து
1: பார்த்தீங்கன்னா சிஸ்டர். ஆர் இ டி எஸ்
0: ஐ எஸ். கஸ்டமர் ஏதாவது கொடுக்கணும். சிஸ்டர் சொல்றீங்களா எல்லாத்தையும்? பாக்கு.
1: ஏ எல் ஏ
0: எஸ். ரன். ஈஸி.
1: என் யு ஆர்.
0: கேம்.
1: இ எம் ஏ சி.
0: ப்ளே.
1: வை ஏ எல் சி.
0: ஆ, அவ்வளவுதான். இந்த கேம் எங்களுக்கு புரிஞ்சுங்க, காம்படிஷன் பண்ணீங்க. இப்ப வந்து அடுத்த கேம் நான் சொல்லுவேன்.
1: ஓகே.
0: இப்ப எப்படின்னா ஒரு வேர்டு வந்து சொல்லு ஆன்சர் இருக்கு, அதுக்கு நான் வந்து அஞ்சு க்ளூ கொடுத்தேன். எத்தனாவது க்ளூல கண்டுபிடிக்கிறீங்களோ அத்தனை பாயிண்ட்
1: முடியும்.
0: ஓகேயா?
1: இன்ட்ரெஸ்டிங்கா
0: இருக்கா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஒரு இன்வாஸ் உயிரினம். இப்படி ஃபர்ஸ்ட் ஜெனரலா தான் இருக்கும்.
1: ரொம்ப ஜெனரலா
0: இருக்கும். என்னன்னா இது ஒரு பொருள். பொருள் தான், பொருள் தான். சொல்லாமா? வீட்ல பாக்கலாம் இது மொத்தம், எல்லா வீட்லயும் இருக்கும். கிடையாது, அதுவும் இருக்கும் பட் அது கிடையாது. ஒண்ணு சொல்லிட்டீங்க, ஒண்ணு ஒண்ணு சொல்லலாம். ஓகே, எல்லாம் இருக்கும், எல்லா வீட்லயும் இருக்காது. சீக்கிரம் சொல்றா, இதுல நம்பர்ஸ் இருக்கும். இது மேல அட்லீஸ்ட் ஈஸி. நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் எதுல இருக்கும்? வீக்ல இருக்க பொருள். அவ்வளவுதான். செகண்ட்ல எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுத்துட்டு என்ன நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேயா? இது வானத்துல இருக்கும். ஸ்டார். ஓகே சூப்பர். ஆனா கிடையாது.

சொல்றீங்களே யோ, அடுத்த கொஸ்டின் டக்குனு பண்ணுவா. இப்ப நீங்க வந்து டைம் எடுப்பீங்கன்னு நினைச்சேன் சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு பொருள் தான். சீக்கிரம் டக்குனு ஒரு ஆன்சரா வேணா சொல்லுங்க. இது ஒரு ஃபுட். சாப்பிட்டீங்களா? கண்டிப்பா இந்த ஃபுட் இருக்கு. ஆமா சார், எல்லாத்துலயும் நினைக்கிறீங்க இல்ல? சரி ஓகே, இது ஒரு ஸ்வீட் ஃபுட். ட்ரெடிஷ்னலா நான் கொடுக்குறேன், லட்டுலாம் கிடையாது. எல்லாம் வந்து குடிச்சி ஐட்டமா வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடிச்சு எல்லாம் வாங்கிட்டு போறீங்கன்னு இதுக்கு. சரி ஓகே, மோஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன். சரி ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு அடுத்து கேம் வைக்கிறேன். நான் ஒரு டாபிக் கொடுப்பேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா, சாரி நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்கூல் கேம் மாதிரியே இருக்கு. எல்லா ஸ்கூல் கேமா இருக்குங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹனி சரியா சேமிக்கப்பட்ட, சாரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா சரியா சேமிக்கப்பட்ட தேன் நீண்ட காலம் கெடாமல் இருக்கக்கூடியது. ட்ரூ தான், கரெக்ட், சூப்பர். இப்ப அடுத்து, நிலாவுக்கு சொந்தமான ஒளி உண்டு. கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படின்னு பரவாயில்லையே, சூப்பர்ல. நெக்ஸ்ட், இன்டர்நெட்டும் வாய்ஃபையும் ஒரே விஷயம். ஒரே விஷயம் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தெரியுமா? தமிழ்ல கேட்டீங்க, ஓரளவுக்கு தெரியும்.

0: ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அளவுக்கு மிஞ்சினால் கட்டது கைமண் அளவு, அவசரம் ஈஸி தான், ஒரே ஒரு ஒரு பணி
1: சொத்துக்கு
0: விதை விதைத்தவன் சொல்லிட்டீங்களே, கடைசியா ஒண்ணு சொல்றேன் காட்டுல போது எல்லாத்துக்கும் சூப்பரா ஆன்சர்
1: பண்ணீங்க,
0: சூப்பரா விளையாண்டீங்க. நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த முதல் நேரே ரொம்ப அழகா விளையாண்டு ரொம்ப ஜாலியா சூப்பரா விளையாடுனாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன் கேட்கலான்னு ஆன்சர் வந்துச்சு. ஸோ இன்னொரு நேரம் பாத்தீங்கன்னா கேம் சொல்லணும் கொண்டு போவோம் தொடர்ந்து கேளுங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடும்.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
3: மீண்டும் வணக்கம்.
4: போக மாட்டோமா?

0: நிறைய கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாட போறோம். ஓகேயா, வந்து ஒரு ரெஃபம் ரெயின் போல அலையோட விளையாடுன்னு வச்சோம். ஓகே, இதுல வந்து நம்ம ஜாலியா கேம்ஸ் விளையாட போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் கேம் மாதிரி விளையாட போறோம். நான் வந்து ஒரு ரெஃபர் கொடுப்பேன், அதுக்கு ஒரு நாலு டாபிக் கொடுப்பேன், அந்த டாபிக் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா, ஃப்ரூட்டு அனிமல் வெஹிக்கல் கலர், வெஹிக்கல் கலர். ஓகேயா, ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, டி ஃப்ரூட் சொல்லுங்க. ஈடி அடங்கா, சூப்பர். ஆ, அனிமல் பியர். ஆ, சூப்பர். வெஹிக்கல் சொல்லுங்க. ஓகே, சூப்பர். கலர் சொல்லுங்க. ப்ளூ. என்ன கட்டிடக்கு நடந்த ஆன்சர் என்ன? நெக்ஸ்ட் சி, ஃப்ரூட் வந்து கேக் எல்லாம் வைப்பாங்க. சரி, சூப்பர். வெஹிக்கல் வந்து சைக்கிள். ஆ, கலர் நான் கேட்கல, அனிமல் சொல்லுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கோ? கஷ்டமா தான் இருக்கா? ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட் எம். ஃப்ரூட் ஈஸி, மேங்கோ. ஓகே, அனிமலும் ஈஸி, மங்கோஸ். ஓகே, வெஹிக்கல் மோட்டார் பைக். ஆ, இது சொல்லுங்க. ஃபுட் வெஹிக்கல். ஓ, அப்படி போயிட்டீங்க நீங்க. ஆ, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து எஸ். சீக்கிரம் எஸ்ல வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஸ்பைசஸ் இல்லை, ஃபுட்டில் வந்து இந்த ஃப்ளேவர், இந்த ஐஸ்கிரீமு, இந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இல்லை, எஸ்ல சொல்றேன். ஸ்ட்ராபெரி தான். ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்காதா? அப்படியா, சாக்லேட் தான் பிடிக்குமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து அனிமல் அடங்கிய வெஹிக்கல். வெஹிக்கல் தெரியலையா? இயர்லெஸ் வண்டிலாம் சொல்லுவாங்க, தெரியலையா? ஸ்கூட்டி, ஸ்கூட்டர். அப்படியா, ஸ்கூட்டி. கலர், கலர் வந்து எப்படி சொல்றது? இந்த ஸ்ட்ராபெரி கலரா? இப்படிலாம் கலர் இருக்கா? நீங்களே கிளீன் பண்றீங்க. சில்வர் கலர். ஓகே, லாஸ்ட் ஈஸி. ஜே அண்ட் ஏரோப்ளேன். சூப்பர். ஃப்ரூட்டு, ஃப்ரூட் ரொம்ப ஈஸி. ஃபுட்டு, ஆ, நீங்க எல்லாமே மெமரி பண்ணி வச்சிருந்தீங்களா என்ன? சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேம் பண்ணலாம். சூப்பரா தான் விளையாண்டீங்க, எனக்கு அடுத்த கேம் போன ஆசையா இருக்கு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் சொல்லுவேன், அதை வந்து நீங்க பேக் வேர்ட் ஸ்பெல் பண்ணுங்க. ஈஸி தான், சிம்பிளா தான் கொடுப்பேன். ப்ளூ. ஓகே, ரெட். சூப்பர். கிரீன். ஓகே, சொல்றீங்க. நான் வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவேன், ஆன்சர் கிடையாது, நான் ஒரு ஆன்சருக்கான க்ளூ சொல்லுவேன், அஞ்சு க்ளூ சொல்லுவேன். அந்த அஞ்சு க்ளூல இருந்து நீ ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுட்டு. ம், சொல்லுங்க. சாமன் தான். சரி, அடுத்து சொல்லிடுவா. இது ஒரு ஃப்ரூட்டு. இல்ல, ஃபுட்டு தான், அது ஃப்ரூட்டு. ஃப்ரூட்டு.
1: டொமேட்டோ.
0: இல்ல, இல்ல.

அடுத்த குழு போயிடலாமா? மரத்துல இருக்கும். சரி ஓகே, அடுத்த குழு சொல்றேன். கருப்பு கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர் ஃப்ரூட் சாப்பிடலாம். எப்ப ரெட் கலர் ஃப்ரூட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட், இது ஒரு உயிரினம். ஓகேயா? நெக்ஸ்ட், இந்த வீட்டுல அதிகமா வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க இல்ல? சரி கரெக்ட். நெக்ஸ்ட், இது ஒரு வண்டி. ரோட்லதான் அதிகமா இருக்குது. ஓகே, நாலு வீடு இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப கலாய்க்கிறீங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். இது வானத்துல இருக்கும், வானத்துல இருக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சொல்லுங்க. அவ்வளவு ஈஸியா வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்த கேம் போயிடலாம், கடைசி கேம் தான். சரியா? இந்த கேம்ல வந்து பாத்துருக்கா, நான் ஒரு டாபிக் சொல்லுவேன். அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீ இன்டைரக்டா சொல்லணும். ஓகேவா? இன்டைரக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் கடல்னா வச்சுக்கோங்க. கடலை வந்து நீ இன்டைரக்டா வந்து மணல் இருக்கும், கல் இருக்கும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லணும். அந்த கடல் என்ற வேர்டு சொன்னா. சரியா? நிலா, கிளவுட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பூனை. டாக், டாக் எப்படி வரும்? டாக் பூனை எப்படி வரும்? ஃபைட், டைட். அப்படி எங்களை கேட்டுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படி சொல்றா? சரி சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. வேற யாரும் வேர்ட் சொல்ல முடியுமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து கடைசி டாக். சிக்கன் லெக் பீஸ். சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பரா விளையாடுங்க. தேங்க்யூ சார். அடுத்த நேரம் ரொம்பவே ஜாலியா சூப்பரா கொண்டு போனாங்க, ரொம்ப கலாய்ச்சாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஆன்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். டக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு நேரம் கூட நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து கேளுங்க. எப்ப மேம்பப்பு 102.8 அலையோடு விளையாடு.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்களே 102.8 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி 5:48 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ஆர்ஜே புவனேஷ் நமக்காக ராக் பீச்லேருந்து வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சிகளாக வந்தாச்சு. இன்னைக்கு ராக் பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்ஃபுல்லான கேம்ஸோடையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நேர்கள் அவங்களோட மெமரிஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட பேசலாம். வணக்கம்,
2: நினைக்கிறேன் ஸ்கூல் டைம்லாம் நாங்க ஃபேமிலியோட போயிருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா பீச் போயிருந்தோம். அப்ப வந்து போயிட்டு போயிருந்தேன், அதுதான் எனக்கு மறக்க முடியாதுன்னு
1: மறக்க
2: முடியாத
1: ரொம்ப

சொல்லிருக்கீங்க.

ஃப்ரூட் கேஸ்டர் தான் விட்டுருங்க. அனிமல் ஆ சூப்பர் சொல்லிங்க. வெஹிக்கல் அரசோ ஹெலிகாப்டர் சூப்பர் ஃபுட்டு கேஸ்டர் தானே சரி பரவாயில்ல விட்டுலாம் இது ஹாம்பர் கேஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து கடைசி வார்த்தை சாரி கடைசி லெட்டர் நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்க. ஃப்ரூட்டு ஃப்ரூட் வந்து இது தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க. இந்த ஜூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லுங்க. அத்திப்பழம் அத்திப்பழம் ஓகே அத்திப்பழத்தை சீக்கிரம் தான் சொல்லுவோம்ல. நெக்ஸ்ட் அனிமல் ரொம்ப தந்திரமான ஒரு டாபிக் கொடுங்க. நீங்க வந்து இன்டைரக்டா சொல்லணும் வேர்டை. பீச்னா என்ன சொல்லுவோம்? பீச்னா கடல் சீன் சொல்லுவோம். இல்ல வந்து அதுக்கு இன்டைரக்டா நீங்க ஏதாவது சொல்லணும். மணல் ராக் இருக்கு, அப்புறம் வந்து என்ன இருக்கு இங்க ஃபுட்பாட் நிறைய இருக்கும். எப்படி வேணாலும் சொல்லலாம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் பள்ளி அதாவது ஸ்கூல் ஸ்கூல்லாம் நீங்க விஷயம் சொல்லிடலாம். பிளாக் போர்டு சொன்னாலும் கொஞ்சம் இருக்கு. நீங்க ரெண்டு வாரத்துக்கு சொன்னாலும் ஓகே. நெக்ஸ்ட் ரெயின் மழை கை கை இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கடல் கடல் கடல் நான் சொல்லிட்டேன் அதனால வேண்டாம். சினிமா ஆக்டர் தியேட்டர் அவ்வளவுதான் சூப்பர். அது என்கிட்ட நானே சொல்லிட்டேன் அதனால நீங்க வந்து அடுத்த கேம் விளையாடணும் சரியா. ஓகே இப்ப வந்து நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன் அதை நீங்க வந்து ரிவர்ஸ் ஸ்பெல் பண்ணணும். ஈஸி தான் கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். ஆப்பிள் சூப்பர். புக்கு அவ்வளவுதான். பின்னு உங்களுக்கு எல்லாம் ஈஸியா வருது. சாரி ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கேட் அதே மாதிரி நம்ம மொபைல் ரொம்ப நேரம் பாக்குறது தூக்கத்தை டிலே பண்ணுமா? ட்ரூ கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு சரி ஓகே. நெக்ஸ்ட் வாழைப்பழம் ஒரு பெரிய வகையை சேர்ந்ததா? இது உங்களுக்கு தெரியுமா தெரியல ரெண்டு டப்பு தான் வாழ்க்கா இல்ல. வாழைப்பழம் வந்து ஒரு பெரி அந்த டைப்பை சேர்ந்தது ஃபேமிலியும் சேர்ந்தது ஓகே. நெக்ஸ்ட் ஷார்க் ஒரு மேமலா வாழ்க்கையாது ஷார்க் ஏதா கிடையாது விட அடர்த்தி குறைவா இருப்பதால தண்ணீர் நடக்குமா? தண்ணீர்ல அதாவது தண்ணீர் டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால தண்ணீர் நடக்குமா? கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்ப கரெக்டா கடைசி கொஸ்டின். ஒரே நேரத்துல ரெண்டு வேலை செய்ய பேசிக்கிறதுனால எப்பொழுதும் ரெண்டு வேலையும் வேகமா முடிக்க உதவுமா? அதாவது நம்ம மல்டிடாஸ்கிங் ஒரே டைம் பண்றது எல்லா வேலையும் போய் குயிக்கா முடியும் நினைக்கிறீங்களா? இது ட்ரூவா ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ். ஏன்னா இந்த வேலையும் நம்மளால ஃபுல்ஃபில்லா அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு வேலையை ஃபோக்கஸா பண்ணாதான் அது கம்ப்ளீட் பண்ண முடியும். நேரிலே வந்து பாத்துக்கலாம். ஆன்சர் மட்டும் சொன்னது இல்லாம ரொம்ப அழகா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா.

0: 6:05 ஆறு நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து புவனேஷ் வந்து நமக்காக வழங்கிட்டு இருந்தாரு. சோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத கேக்கலாம். ஹலோ,
1: மீண்டும் நம்மளுடைய அலையோடுல நிகழ்ச்சிகளாக வந்தாச்சு. எஸ், நீங்க டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். வந்த மூணு பேர் ரொம்ப ஜாலியா அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபன்ஃபுல்லான கேம்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். சோ இன்னொரு நிகழ்ச்சியில உங்களோட நான் வந்து பாத்தீங்கன்னா பேச போறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் பயன்பாட்டு 102.8 அலையோடு நிகழ்ச்சி.
0: ஓகே, நன்றி புவனேஷ். இன்னைக்கு பீச்ல இருந்து ரொம்பவே ஜாலியா ஃபன்னா நமக்காக நிகழ்ச்சியை வழங்கினாரு. நேரத்திலே வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: பேச போறேன். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் பயன்பாட்டு 102.8 காலையோட அறிமுகத்தில்.
1: ஓகே, நன்றி புவனேஷ். இன்னைக்கு பீச்ல இருந்து ரொம்பவே ஜாலியா ஃபன்னா நமக்காக நிகழ்ச்சியை வழங்கினாரு. நேரத்திலே வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இஎஸ்ஐ கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசுத் துறைகள் மற்றும் அமைப்புகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த ரோஜ்கார் மேளா நாட்டில் 45 இடங்களில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பு, ரயில்வே, நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமன கடிதங்களை பெறவுள்ளனர். இதையும் சேர்த்து ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் நியமன கடிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 12,75,000 அதிகரிப்பதும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் இளைஞர் பங்கேற்பை வலுப்படுத்துவதில் அரசு காட்டிவரும் அக்கறையின் பிரதிபலிப்பாக ரோஜ்கார் மேளாக்கள் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் 17 நாடுகளிலிருந்து சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உயர்நிலை நீதிபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மாநில சட்ட சேவை ஆணையங்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையங்கள் மற்றும் சதுப்பு நில ஆணையங்களின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பிரச்சினைகள் குறித்தும் அறிவியல், சட்டம், நிர்வாகம் மற்றும் அமைப்பு ரீதியிலான அனுபவங்களின் அடிப்படையில் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அணுகுமுறைகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படும். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்றுவரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஜல்ஜீவன் இயக்கத்தினால் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு கிடைத்திருப்பது குறித்து காண்போம்.
1: குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு என்பது அனைத்து வீடுகளின் அடிப்படை தேவையே தவிர நகர்ப்புற வசதி மட்டுமே அல்ல என்பதை கருத்தில் கொண்டு 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூன் மாதம் வரை 12.6 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டில் 3.23 கோடி கிராமப்புற வீடுகள் மட்டுமே குழாய் மூலமான குடிநீர் வசதி பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை சுமார் 16 கோடியாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் 82% கிராமப்புற வீடுகள் குழாய் மூலமான குடிநீர் வசதியுடன் கூடிய வீடுகளாக மேம்பட்டுள்ளன. 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் 100% இலக்கை ஏற்கனவே எட்டியுள்ளன. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அப்பாற்பட்டு நீர்வள சேமிப்பு, மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மட்டத்தின் உயர்வு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் அடிப்படை வசதிகளை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு சமூகத்திடமே விடப்படுவதால் மக்கள் பங்கேற்பும் வலுப்பெறுகிறது. இத்தகைய பணிகள் தொடர்பாக கிராமங்கள் தோறும் 5 லட்சம் நீர்வள குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் குறைந்தபட்சம் 50% அளவிற்கு பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மொத்தம் 24.8 லட்சம் பெண்களுக்கு குடிநீர் தர பரிசோதனையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் இயக்கத்தினால் குடிநீர் எடுத்து வருவதற்காக வெளியே செல்லும் கட்டாயத்திலிருந்து சுமார் 9 கோடி பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தினசரி மொத்தம் 5.5 கோடி மணி அளவிற்கு பயனாளி குடும்பங்களின் நேரம் சேமிக்கப்படுவதாகவும் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய பணிகளில் பெண்கள் பங்கேற்கும் நேரம் சுமார் 7.4% அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. கிராமப்புற குடும்பங்களின் அன்றாட பிரச்சனையாகவே இருந்த குடிநீரை சுகாதாரம், கண்ணியம் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான அடித்தளமாக மாற்றியுள்ள ஜல்ஜீவன் இயக்கம் தற்போது 2028 ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: சர்க்கரை ஆலைகளின் உற்பத்தி செலவு 25% குறைந்திருப்பதன் முழுமையான பலன்களை வியாபாரிகள் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கத்துடன் இன்று மத்திய உணவுத்துறை செயலர் நடத்திய கூட்டத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. சர்க்கரை தேவை அதிகம் உள்ள மொத்த நுகர்வோர் 30 நாள் தேவைக்கான சர்க்கரையை கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் 15 நாட்களுக்கு மேற்பட்ட தேவைகளை முன்கூட்டிய அனுமதியுடன் இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரையில் இருந்தே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி

0: பெயர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச

0: மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கற்பனை வளம், கலாச்சார மேன்மை மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் என்பது குறித்து ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் OP ஜிண்டால் உலக பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: திரைப்படம், அனிமேஷன், கேமிங், விளம்பரம், நூல்பதிப்பு, டிஜிட்டல் உள்ளடக்கம் போன்ற படைப்பு திறன்சார் துறைகளில் தற்போது 5.7 கோடி இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், இத்துறைகளின் வளர்ச்சியினால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இத்துறைகளுக்கு தேவையான மனித வளத்தை போதிய அளவில் உருவாக்கவே மத்திய அரசு இந்திய படைப்பு திறன்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கும் பள்ளிக் கல்லூரிகளில் படைப்பாற்றல் ஆய்வுக்கூடங்களை உருவாக்கும் பணிகளுக்கும் நிதி ஆதரவு அறிவித்திருப்பதாக அவர் கூறினார். படைப்பாளிகளுக்கு நியாயமான ஊதியம், காப்புரிமை பாதுகாப்பு கிடைப்பதையும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பொறுப்பான பயன்பாட்டையும் உறுதிப்படுத்த உரிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தேவை என டாக்டர் எல் முருகன் மேலும் வலியுறுத்தினார்.
1: புதுச்சேரி ஜிப்மரில் ESI திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக ESI கழகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி முன்னிலையில் ESI கழகத்தின் புதுச்சேரி மண்டல அலுவலகத்தைச் சேர்ந்த மாநில மருத்துவ அதிகாரி டாக்டர் சுப்பிரமணியன், ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சஹா வினோத்குமார் ஆகியோர் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். காரைக்கால் திருப்பட்டினம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் முகாம் வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இம்முகாமின்போது தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் தெரிவு செய்ய உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், ITI, டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டையுடன் இதில் கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் 6,000 முதல் 12,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். காரைக்காலில் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. நெடுங்காடு காவல் நிலையம் மற்றும் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று புரட்டாசி மாதம் பிறந்திருப்பதையொட்டி புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடக்கினர். பாரதி பூங்கா பகுதியிலுள்ள பெருமாள் கோவிலில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் இன்று கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ESI திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் ESI கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் சூப்பரான மீண்டும் ஒரு இனிமையான வணக்கம். நேரம் 6:21 ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஏது உங்களுடைய ஃபேவரட் ஷோ மனம் விரும்புதே. சோ உங்களுடைய மனசு இந்த டைம்ல என்ன பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைக்குதோ அந்த பாடலை நீங்க போன் எடுத்து டயல் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு பிளே பண்ணுவோம். சோ நம்ம ஜாலியா இந்த ஈவினிங் டைம்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் என்ன பாடல வந்து கேக்குறாரு அப்படின்னு கேக்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே கண்ணன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் கிழக்கு சீமையில பாடல் ஆத்தங்கரை மரம் மேடம்.
0: ஓகே, என்ன திடீர்னு ஆத்தங்கரை மரம் எல்லாம் பாட்டு கேக்குறீங்க?
1: சின்ன வயசுல வந்து ஆத்தங்கரையில போய் அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போன ஒரு ஞாபகம் வந்துருச்சுங்க.
0: ஓகே, அத்தை பொண்ணு மாமா பொண்ணு. ஓகே,
1: அதனால அவங்களுடைய ஞாபகமா கேட்டலாமே.
0: சரி, ஓகே, சூப்பர். உங்களுடைய என்னது பட் உங்களுடைய அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால
1: ஆத்துல மீனும் சுகம் தானா, அத்தை மாமனும் சுகம் தானா, வயிற்றுல நல்லா இருக்கு மேடம். அதனால இந்த பாட்டு
0: உங்களோட விண்டேஜுக்கு அப்படியே போயிட்டீங்க ஜாலியா. பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு சந்தோஷமா இருங்க. ஓகே,
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக இருக்கீங்க.
2: நினைக்கிறேன்
1: பாடல் போடாம விடுவேனா? கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு இருக்கு. என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் காதலன் இந்த திரைப்படம். உன்னிகிருஷ்ணன் சார் சூப்பரான வாய்ஸ்ல என்னவளே அது என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் அந்த பாடல்
1: கொடுங்க. யார் அந்த என்னவளே? விருப்பாடலாம்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:34, 25 நொடிகளாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஏதோ மனம் விரும்புதே, உங்க ஃபேவரட் ஷோ வித் மீ ஆர்ஜே அன்பரசி. என் கூட தான் நீங்க ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
3: ஹாய் வணக்கம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க? இவ்வளவு பெரிய இன்ட்ரோ குடுக்குறீங்களே, உங்க வாய்ஸ் கரெக்டா கேக்குதான் தெரியணுமே. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குதுன்னு
3: நினைக்கிறேன்.
2: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: ஒரு நாள் ஒரு கனவு, ஒரு காட்சி வரும் கீதம் என்று பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். காட்சியில் வரும் கீதம் என் கவலைகள் அதில் தீரும், கண்ணனின் குழல் இங்கு ஊதும், என் காதுக்குள் பாய்ந்திடும் நாதம், கண்களை மூடினால் போதும் அந்த காட்சிகளில் தேனாறு பாயும். பாடல் வரும் நேரம் இசையின் காற்றலையோரம் இனிதாய் காத்திருக்கணும்.
2: ஒரு பாடலுக்கு வந்து ஒரு இவ்வளவு பெரிய டெஃபினிஷன் கொடுத்து அந்த பாடலை கேட்டீங்க. உங்களுக்கான பாடல் அப்படியே பிளே பண்ணிட்டே இருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரியா?

0: நன்றி. இந்த டைம்ல இந்த சாங் கேக்குறதுக்கு என்ன காரணம்?
1: அந்த பாபாசாரணி இளையராஜா எல்லாம் சேர்ந்து பாடிருப்பாங்க.
0: ஓ, உங்க குடும்ப பாட்டு மாதிரி அப்படியா?
1: கண்ணை
0: மூடிட்டு ஃபீல் பண்ணுங்க அந்த பாடலை. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6:40 நிமிடம் 35 நொடிகள்ல

0: நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூமக்குளம், சிவகுமார்.
0: ஓகே சிவகுமார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சார்?
1: மேடம்
0: என்ன பாட்டு வேணும்?
1: மேடம் உடன்பிறப்பு படத்துல இருந்து சாமி வருது. சாமி வருது.
0: சாமி வருது. ஓகே. எங்க ஊர், எங்க வீட்டுக்குலாம் வந்து சாமி எப்போ? திங்கட்கிழமை அன்னைக்கே வந்துருச்சு.
1: ஆமா.
0: ஆஹா, உங்க வீட்டுக்கு இப்பதான் வந்தாங்களா? கிளம்புறவங்களுக்கு வருது வருதுன்னு பாட்டு போட்டு இருக்கீங்க. அனுப்பி விட்டுருவீங்க. வருது மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் என்ன பாடல் கேட்கிறாங்க. ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்
0: சார், என்ன பாடல் வேணும் இப்போ?
1: இல்ல, நம்ம படம்
0: உடலும் உள்ளமும் நலந்தானா. நீங்க நலமா இருக்கீங்களா? அவங்களுக்கும் அது போகட்டும், சரிங்களா? ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நன்றி.

0: நேரம் 6:53 29 நொடிகள் ஆயிற்றுக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சி அடுத்ததா விருப்ப பாடல் கேட்கறதுக்கு வந்திருக்கிறது யாரு? ஹாய், வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பில்லூர், சதா கௌதமன்.
0: சதா கௌதமன் சார், ஓகே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு உங்க பேரு. ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மேடம் இது பிரியங்கா படத்துல இருந்து வெட்டி கிளி வெட்டி வேறு வெட்டி வேறு வந்து வரும்.
0: ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல அந்த பாடல் கேக்கும்போது
1: ரொம்ப ஜாலியா இருக்கும், இனிமையா இருக்கும். அந்த இரவு நேரத்துக்கு கேக்கறதுக்கு, இந்த மாலை நேரத்துக்கு கேக்கறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பாடல்.
0: அழகு, சூப்பர் சார், தேங்க்யூ. உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, அப்படியே கேட்டுக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே
1: ஓகே, மகிழ்ச்சி மேடம்,
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மீண்டும் நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7:02 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நீங்க பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க.

0: தொடர்வதோ 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெற்றிகரமான இந்திய தலைமை குறித்தும் பிரதமருக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான

புதிய வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஒத்துழைக்க இரு நாடுகளும் மறு உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த ரோஜ்கார் மேளா நாட்டில் 45 இடங்களில் நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பிரச்சினைகளுக்கு அறிவியல், சட்டம், நிர்வாக நிதியில் தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்படும். சர்க்கரை ஆலைகளின் உற்பத்தி செலவு 25% குறைந்திருப்பதன் முழுமையான பலன்களை வியாபாரிகள் நுகர்வோருக்கு வழங்க வேண்டுமென மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கத்துடன் இன்று மத்திய உணவுத்துறை செயலர் நடத்திய கூட்டத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. இந்தியாவில் கற்பனை வளம் மற்றும் கலாச்சார மேன்மை காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். படைப்பு திறன்சார் பொருளாதாரத்திற்கு ஏற்ற சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் என்பது குறித்து ஹரியானா மாநிலம் சோனிப்பட்டில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி ஜிப்மரில் இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக இஎஸ்ஐ கழகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கத்தை கூறுவது திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீது ராஜா. எப்படி இருக்கீங்க?
2: அருமை சார், எவ்வளவு பெரிய இன்ட்ரோ, அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. நன்றி சாகுல் சார்.
1: வந்தேன், ஒரு கலகலப்பு தான், அப்படியே ஒரு துள்ளலா தான் இருக்கும் நிகழ்ச்சி. நிஜமா சொல்றேன், நிகழ்ச்சி போறதே தெரியாது. நேரத்துல கலகலப்பா பேசுவீங்க. அது அந்த அப்படியே
2: மக்களே, நான் எதுவும் காசு கொடுத்து பேச சொல்லல, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஒரு அழகான பாடல், ரொம்ப என் ஃபேவரட் பாடல், என்னுடைய பாடல் அது.
2: ஓகே,
1: மோனிசா இன் மோனிசா படத்துல இருந்து.
2: விஷயம் மறைஞ்சிருக்கோ,
1: நிறைய மறைஞ்சு இருந்துச்சு, காலங்கள் கடந்துருச்சு மேடம்.
2: ஓகே, சோ அதுல அப்படியே லைட்டா வந்து சொல்லுங்க, வீட்டுல யாராவது பக்கத்துல இருந்து எங்கயாவது சம்பவம் ஆயிட போது?
1: ஓகே, பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை, லவ் மேரேஜ் தானே, பரவாயில்ல, போய் ஒண்ணும் பிரச்சனை.
2: அப்ப ஜாலிதான் சொல்லிக்கலாம்ல.
1: ஆமா,
2: ஓகே ஓகே, சரி ஓகே. உங்களுடைய மோனிஷா, உங்கள் மோனலிசா அவங்களுக்காக பாடல் கேட்டிருக்கீங்க, வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே,
2: தேங்க்யூ சோ மச். ஹூஸ் காலிங்?

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எனக்கோ சித்திரம் பேசுதடியே, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
1: சித்திரம் பேசுதா, என்ன சித்திரம் பாத்தீங்க பேசுதுன்னு தெரியலையே. ஓகே சரி, ஓகே உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, நன்றி.
0: தேங்க்யூ.
1: ஓகே ஓகே.

0: மனவிருப்பதே நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்கறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹாய் வணக்கம்.
1: ஹாய் வணக்கம்.
0: வணக்கம், யாரை எங்க பேசுறீங்க?
1: நான் பாண்டிச்சேரில இருந்து ஆனந்தி பேசுறேன்.
0: ஓகே ஆனந்தி மேம், என்ன பாடல் உங்களுக்கு இப்ப ஆனந்தமா வேணும்?
1: எனக்கு மீண்டும் கோகிலால சின்ன

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.

இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000-க்கும் கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் வெர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் வெர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின்

திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முன்னிரவு
2: வணக்கம் அருமை. யார் சொல்ல, யார் இங்க இருந்து பேசுவீங்க?
3: தாண்டவமூர்த்தி குப்பம்.
2: ஓகே, அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம் என்ன ஊர்கிட்ட இருக்கு சார்? அது
3: அரியூர் கண்டமங்கலம் பங்கூரும் பக்கத்துல இருக்கு மேடம், ஒரு 3 கிலோமீட்டர் மேடம்.
2: ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. சோ சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் நானே ராஜா நானே மந்திரி, பாடல் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், அந்த பாடல் வருகிறேன் மேடம்.
2: ஆஹா, நீங்களே ராஜா நீங்களே மந்திரி, என்னமோ சொல்ல வேற தயங்கி இருக்கீங்க, என்ன விஷயம்?
3: பாடல் காட்சியில் அந்த அமைஞ்ச பாடல் மேடம்.

0: நேரம் 7:30 39 ஆயிட்டு இருக்கு. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
2: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்கறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேடம். போனிக்கையில இருந்து விரும்பி பேசுறேன் மேம். நல்லமா இருக்கீங்களா?

0: நலமா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சூப்பர். உங்க ஊர்ல எப்படி இருக்கு? புவனகிரிலாம்
1: சூப்பரா இருக்கு மேம், எல்லாம் நல்லா இருக்கு மேம்.
0: ஓகே, மழை எல்லாம் அங்க எப்படி இருக்கு?
1: மழை இல்லங்க மேம்.
0: ஓகே, எல்லாரும் மழைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல.
1: ஆமா மேம், ஆமா மேம்.
0: சூப்பர். சோ உங்களுக்கு இப்ப என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு செண்பகம் செண்பகம் படத்துல இருந்து பஞ்ச தேச்சி கொளிச்சையில அந்த பாட்டு வேணும் மேம்.
0: ஓகே, செண்பகம் யாரு?
1: ரெண்டு
0: பேருக்காகவும் இந்த சாங் நான் வந்து கொடுத்துட்டேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: இதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே அன்பரசி. என் கூட ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ யாரு பாடல் கேக்குறாங்க கேக்கலாமா? ஹாய் வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் நடராஜன் சருக்கு? நல்ல பசி நேரத்துக்கு நல்ல சாப்பிடுற பாடலா கேட்டீங்களோ? ஓகே ஓகே சரி ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம் சரியா?
1: சரி
0: ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: சரி

0: நேயர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யாருன்னு கேட்கலாமா? ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஜெயா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேம், படம் சின்ன கவுண்டர், பாடல் கூண்டுக்குள்ளே உன்னை வச்சு.
0: ஆஹா, யார கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்கன்னு தெரியலையே, என்ன திடீர்னு இந்த பாடல்?
1: நல்லா இருக்கும் கேட்டா.
0: இருக்கா? ஓகே, சரி கேட்கலாமா?
1: Thank you
0: for calling. Thank you.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்ன
3: பாடல் வேணும்?
2: மெல்ல திறந்த கதவுல இருந்து சக்கரை கட்டிக்கு சுப்பிரமணி வராண்டே, அந்த பாடல் வேணும் மேடம்.
3: அந்த பொண்ணு பாக்குற, மாப்பிள்ள பாக்குற பாடல்
2: தானே?
3: இப்ப யாருக்காக இந்த பாடல் கேக்குறீங்க?
2: அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
3: ஓ அப்படியா, சரி ஓகே. அப்ப அப்படியே அந்த குட்டி பசங்க ஆடுற மாதிரியே ஜாலியா கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா?
2: சரிங்க மேடம், நன்றி மேடம்.
3: நன்றி, இரவு வணக்கம்.

0: நேரம் 7:53 8 நொடிகள். நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம். மனப்பிரபுதை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்கறது யாரும் கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு? கங்காதரன் சார்,
1: எனக்கு நாடோடி சென்றல் திரைப்படத்துல இருந்து சந்தன மார்பில குங்கும சந்தன.
0: ஓகே, சோ என்ன ஸ்பெஷல் அந்த பாடல் உங்களுக்கு இப்ப கேக்குறதுக்கு?
1: இல்ல இல்ல, அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு.
0: ஓகே சரி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி மேம்.
0: நன்றி. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு மக்களே. சோ இன்றைய தினம் யார் யாரெல்லாம் நிகழ்ச்சியில பாடல் கேட்டு ரசிச்சிங்களோ அத்தனை பேருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி, தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான புதிய வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஒத்துழைக்க இரு நாடுகளும் மறு உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இலக்கியவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைத்தார். பொதுத்துறையான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனம் பயன்பாட்டிற்கான இறுதி அனுமதியுடன் கூடிய தேஜஸ் இலகு ரக பயிற்சி போர் விமானத்தையும் HTT-40 ரக அடிப்படை பயிற்சி விமானத்தையும் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைத்துள்ளது. பெங்களூரில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிநவீன துரு ரக ஹெலிகாப்டர்களும் நிகழ்ச்சியின் போது பவன் ஹன்ஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. உலக அளவிலான செமிகண்டக்டர் துறையில் நம்பிக்கையான கூட்டாளி நாடாக இந்தியா மேம்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் செமிகான் இந்தியா மாநாட்டில் இன்று உரையாடல் அமர்வு ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தென் மாநிலங்களில் எல்நினோ விளைவால் பாதிக்கப்பட்ட 100 மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க அவசரகால திட்டங்கள் தயாரிக்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் தென்மண்டல வேளாண் மாநாட்டை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி ஜிப்மரில் ESI திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக ESI கழகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆண்டு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

டைம் இஸ் 8:30 ஷார்ப் ஆன் தி கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் வித் மீ ஆர்ஜே ரேகா ஹியர் எஃப்எம் ரெயின்போ 101.4 எஃப்எம் ரெயின்போ ஏஆர் புதுச்சேரி 102.8 எஃப்எம் கோயம்புத்தூர் 103. So we are listening to Music by the Bay Western Music Show. It's listener's choice. And if you have any requests, you can post me your requests on Chennai FB page of Chennai FM Rainbow 101.4. And you can also call me at 044-298-600-38 and 044-295-26554. Yes. And the first track for today would be from Carpenter's Love is Surrender. It is a request from Catherine. Here goes the track.

0: sun from tomorrow. For Delhi, IMD has forecast a partly cloudy sky tomorrow. On to sports. At the Asian Games, the Indian women's cricket team entered the semi-finals after comfortably defeating hosts Japan by 8 wickets in Nissin today. In the quarter-final match, electing to field first, India bowled out Japan for a paltry 57 in 19.5 overs. In reply, India overhauled the target, posting 59 for 2 in just 5 overs. Shefali Verma led the chase with an unbeaten 40 off 15 balls. Harmanpreet Kaur-led Indian team will now face Bangladesh in the second semi-final on Sunday. The first semi-final match will be played between Pakistan and Sri Lanka on the same day. The opening ceremony of the Asian Games 2026 at Aichi, Nagoya in Japan will be held tomorrow. For India, double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will lead the contingent. The 20th edition of the Asian Games will run from tomorrow until the 4th of next month. And now, before we end the bulletin, the headlines once again. India and UAE reaffirm their commitment to continue cooperation in promoting regional security and stability. UAE President dials Prime Minister Narendra Modi. New Delhi expresses deep concern over escalating security situation in Red Sea region, condemns attack on Saudi Arabia's sovereign territory. Hindustan Aeronautics Limited hands over twin-seater Tejas and HTT-40 trainer aircraft to Indian Air Force. Election Commission allots separate names and electoral symbols to rival factions of Trinamool Congress. Government relaxes sugar stock holding limit for bulk consumers from 15 to 30 days. And in Asian Games, Indian women's cricket team storms into semi-finals, beating host Japan by 8 wickets in quarter-final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி ஊட்டச்சத்தின் அவசியம் மற்றும் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஊட்டச்சத்து மிக்க உணவு, சரிவிகித உணவு பற்றிலாம் முதல் பாகத்திலே பேசியிருந்தோம் சார். நாம ஊட்டச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கிறோம் தானே சார், தொடர்ந்து ஏன் இதனை வலியுறுத்துறாங்க?
4: ஏதோ ஒரு சில உணவுகள்ல ஒரு சில விஷயங்கள், இப்ப ஃபைபரே இல்லாம நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஊர்லயே நம்ம ஊருக்கு பெரிய சிக்கல் என்ன, நம்ம மாவு சத்துக்கு நம்ம அடிமையாயிருக்கும். நீங்க கார்போஹைட்ரேட் தான் நிறைய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நார்ச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல, ஊட்டச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது நமக்கு மாவு நாக்குக்கு சுவையா இருக்குது. அப்போ இது வந்து வேற விதமான சிக்கல்னா, அங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்ன கிடைக்குதோ, என்ன சாப்பிட்றாங்களோ, என்ன வந்து குறைஞ்ச விலையில கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுறாங்கன்னும் போது அந்த சரிவிகித உணவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதையே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் வந்து இந்த பெண்களாகட்டும் இந்த சிறுவர்களாகட்டும் எல்லாருக்குமே அவங்க என்ன முதல்ல சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. உட்காந்து என்ன உணவுன்னா என்ன, ஒரு ஃபைபர்னால் என்ன, டயட்ரி ஃபுட்ஸ்னா என்ன, ஃப்ரூட்ஸ்னா என்ன, அதில் எது இருக்குது, என்ன இல்லை, எதை சாப்பிட்டா என்ன விதமான உடல்நலம் வந்து நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முதல்ல அவங்க தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான அந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி வளரிளம் பருவத்தினருக்கும் சொல்கிறாங்க. அப்போ சொல்லி அவங்கள வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, நீங்கள் முதல்ல கிடைக்காமையே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அங்கன்வாடியில் சமைச்சு போட்டு அதுக்கான ஒரு வழிமுறையை பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறது ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் சமயத்தில் அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு விவரம் தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அப்போது எஜுகேட் பண்ண வேண்டியது கூடவே ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்கள் இயல்பாகவே கையில் கொடுத்துட்றது, அது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தேவை. இன்னொன்று, எஜுகேட் பண்ண வேண்டும். இப்போ எஜுகேட் பண்ண தான், இப்போ நம்ம ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா வெறும் அரிசி சாதமும் வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டுக்கொண்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு நாலெட்ஜாகவே பில்ட் ஆகி வந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால வந்து ஒரு தரப்பிலிருந்து இன்னொரு

0: தரப்புக்கு நம்ம சொல்ல முடியுது. கிராமங்களில் இருந்தவங்க நகரத்துக்கு வரும்போது, நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தோட பழகி அவங்களுக்கு தெரியும் சொல்லும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அப்போ இயல்பாகவே இந்த உணவை பற்றி இருக்கக்கூடிய அதனுடைய ஊட்டச்சத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வந்து போய் சேருவது சுலபமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுகாதார பணியாளர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு கல்ச்சுரலாகவே, ஃபுட் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு கலாச்சாரத்தையே அவர்களுக்கு நாம் வந்து பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் செய்கிறார்கள். பிளஸ் படிப்படியாக அவங்களுடைய பழக்கத்துக்கு இதெல்லாம் வரும்போது இயல்பாகவே அவங்களுடைய உடல்நலனும் தேறி வரும்போது நிச்சயமாக இதை வந்து அவங்க பின்பற்ற தொடங்கிடுவாங்க. அப்போ இது முதல்ல அறிமுகப்படுத்தணும், அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் அது படிப்படியாக அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் எடுத்து செய்கிறாங்க.
1: நிச்சயமா சார், அதாவது நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களே எதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தரக்கூடியது அப்படின்ற ஒரு அறிவை வந்து இந்த அங்கன்வாடி மையங்களும் சுகாதார பணியாளர்களும் ஏற்படுத்துறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இன்னொன்னு பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சோகை, இன்னும் கேட்டா சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இதுக்கு இந்த ஊட்டச்சத்து இயக்கம் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருக்கு சார் இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு?
0: இதுக்கான ரிவ்யூ சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. என்னென்ன பகுதிகளில் என்னென்ன விதமான உடல் நல கோளாறுகள் இருக்கின்றன அப்படின்னு அவங்க வந்து பிளாக் லெவல்ல மத்திய அரசு வந்து கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு சில பகுதிகளில் ஒரே விதமான சில உடல்நல கோளாறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அங்கே என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, அப்போ அப்படின்னும் போது அப்போ என்னன்னா பிளாக் லெவலில் அவங்களால யோசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான உணவுகளை அறிமுகப்படுத்தணும், இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ சொல்லும் போது இயல்பாகவே அந்த நீங்க அதுவும் குறிப்பாக நீங்க வந்து இந்த பாலூட்டும் தாய்மார்கள்லாம் வரும்போது என்னப்பா அது இன்னும் கூடுதலான கவனத்தோட கூடுதலான ஒரு அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும், ஏன்னா குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுத்து அவங்களையும் வளர்த்து தங்களையும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன உணவு கொடுக்கணும். அப்போ என்ன அது ஒரு பிளாக் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி அவங்க தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு செய்வதற்கும் அந்த கண்காணிப்பின் மூலமாக அவங்க அந்த பகுதிகளில் என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறது, இன்னொன்று இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சாப்பிட்ணுங்கிறத சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி வந்து இந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்குன்னா இது நேரடியாக அவருடைய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்களுக்கு போதுமான தகவல்கள் போய் சேராமல் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியாமையே இருக்கக்கூடியவங்கள தான் இன்றைக்கி பெரிய பாதிப்பு அவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து மீளணும்னா முதல்ல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஆகணும். அதைத்தான் இன்னைக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகட்டும் சுகாதார பணியாளர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு அது நிச்சயமாக அந்த பெனிஃபிட் போய் சேரும். ஆனால் இது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்து ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான முயற்சி கைவிடாமல் சளைக்காமல் செய்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் அது சேரும். அண்டு அவங்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு அதனுடைய பலன்கள் புரியும் போது மக்களும் அதை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த ஊட்டச்சத்து இயக்கம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக மகப்பேறு மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் சார். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுலையும் நோய் பரவலை தடுக்கிறதுலையும் இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமாங்க. இப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து நீங்கள் உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும், அதுவும் குறிப்பாக இந்த குழந்தை பேறு காலத்தில் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் உங்கள் குழந்தையும் மால்நியூட்ரிஸ்டாக இருக்கும், அதுக்கும் குழந்தைக்கும் வந்து போதுமான சத்து இருக்காது ஆக்சுவலாக. அப்போது இயல்பாகவே நீங்கள் வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். குழந்தைகள் வந்து போதுமான சத்து இல்லாமல் குழந்தைகள் இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குமோ அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். அப்போ என்ன சிக்கல்னா இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு 360 degrees நம்ம செய்யணும். அதாவது முதல்ல தாய்மார்களை நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தாய்மார்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக குழந்தைய வந்து நல்லபடியாக ப்ராப்பரான வெயிட்டில் ப்ராப்பரான முறையில் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நம்ம வந்து உறுதி செய்யும் போது இயல்பாகவே நல்லபடியாக குழந்தை வளர்ந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்டட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை வளர்ந்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஊட்டச்சத்து தான் அடிப்படை. இதை நாம் ஒழுங்குபடுத்தினோம்னா தான் இந்த மாதிரியான உடல்நல கோளாறுகள் வளர்ச்சி குறைபாடுகள் இதெல்லாமே இப்போ இன்ஃபேக்ட் மனநல குறைபாடுகள்ல இருந்து கூட நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நாம ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே நிறைய இதனால வரக்கூடிய துணை பிரச்சனைகள் அத்தனையுமே நம்மளால வந்து தீர்த்திட முடியும். அதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி

0: பண்ணோம்னாவே இந்த சிக்கல்கள் எல்லாம் பின்னாடி வராது என்பது, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பிற பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்மால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இதோட நோக்கம்.
1: நிச்சயமா சார், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள், இளம் சிறார்கள் இவங்களுடைய நலன்ல அக்கறை கொண்டுதான் மத்திய அரசு ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. மக்கள் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன சார்?
0: தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, எல்லாருக்குமே வந்து உணவுல இது வேணும் இது வேண்டாம். இப்போ நம்மள மாதிரியான சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொல்லணும் என்னென்னா, சில குழந்தைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, திருப்பி திருப்பி இந்த மாவு சத்து மிகுந்த உணவுகளுக்கு தான் அவங்க ஆட்பட்டிருக்காங்க, அல்லது பொரித்த உணவுகளுக்கு விருப்பப்படுறாங்க. அது நான் மொறுமொறுன்னு இருக்கணும்னு, இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, அது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ என்னென்னா, உடல் நலத்துக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி சமச்சீர் விகிதமான உணவு எல்லாமே கலந்துருக்கணும், புரதம் கலந்துருக்கணும், மாவு சத்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ நியூட்ரியன்ஸ் எல்லாம் போய் சேரணும். அப்போ நம்ம கிட்ட அதே சமயம் பச்சை காய்கறிகள் நிறைய இருக்கு, நம்ம ஊர்ல அது ரொம்ப பழக்கத்திலேயே இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு சாப்பிடுவதற்கான பயிற்சியை நாம வந்து கண்டிப்பாக இங்க வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அது பெற்றோருக்கும் தெரியணும், குழந்தைகளுக்கும் அதை நீங்க கண்டிப்பாக கொடுக்கணும். இது நம்ம ஊர்லலாம் பெரும்பாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஊர்ல வந்து இது இதை பத்தி ரொம்ப சாதாரண ஒரு குடும்பங்கள்ல கூட நமக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் இருக்க தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துல கூட இதை பத்தி ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. அது வந்து பெற்றோர்களும் வந்து மூத்த தலைமுறையும் சொல்லியிருக்காங்க. இளைய தலைமுறை இன்னைக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல படித்தவங்களாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதை பத்தி அறிமுகம் இருக்கு. எதை சாப்பிடணும்னு சொல்லப்போனா, எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவான அறிமுகங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் வட இந்தியா வடகிழக்கு இந்தியா எல்லாம் போனீங்கன்னா, அங்க வந்து இதனுடைய அவசியம் ரொம்ப தேவையா இருக்கு. அப்ப அங்க சொல்லப்பட வேண்டிய இருக்கிறது, அவர்கள் கத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்ப அதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல கொண்டு வந்து மாத்தி தங்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதுக்காக நம்ம போய் வெளிநாட்டுல இருந்து இந்த உணவு வாங்கினோம் அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்த காய்கறி சாப்பிட்டாதான் கிடையாது. உள்ளூர்ல விளையக்கூடியதிலே என்னென்னலாம் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும், அதை புதுசாக எப்படி வந்து சமைச்சு சாப்பிட முடியும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அவ்வளவுதான். அப்போ அந்த உள்ளூர் சார்ந்த உணவுகளை நாம வந்து பயிரிட்டு மேம்படுத்தி அதை வந்து நம்முடைய பிளேட்ல கொண்டுங்கிறது தான் நம்முடைய ஒரே புத்திசாலித்தனமா இருக்க முடியும். அதை செய்வது தான் நமக்கு வந்து ரொம்ப அவசியம். இப்ப இது எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்துல மத்திய அரசு இருக்கிறது திருப்பி திருப்பி. ஏன்னா இது வந்து கண்டிஷன் ஆயிருக்கு, பல்வேறு காரணங்களா, பொருளாதார காரணங்களா இருக்கலாம். நீங்க வந்து ஆணும் பெண்ணும் நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க போய் பல கிராமங்கள்ல வந்து ஆணும் பெண்ணும் இருவருமே நீங்க வயல் வேலைகளுக்கு போய்விட்டாங்கன்னா அவங்களால என்ன சமைச்சு சாப்பிட முடியும், என்ன விதமான ஒரு, ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து நீங்க அவங்களோட குடும்பத்தையே நடத்த முடிய சூழ்நிலாம் இருக்கு. அப்போ இயல்பா இது நடுவுல அவங்கள வந்து ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு என்ன விதமான வழிமுறை பின்பற்றணும், சாப்பிடணும், நீங்க என்ன விதமான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் மூலமாகத்தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஆரோக்கியன்ற இந்த இடத்துல என்ன, சிந்தனையோட சம்பந்தப்பட்டது. நல்லபடியா யோசிக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு வேணும். அப்போ நல்லபடியா யோசிச்சு நல்லபடியா நீங்க முன்னுக்கு வரணும், நல்லா படிக்கணும், ஒரு ஆஸ்பிரேஷனோட இருக்கணும் அப்படின்னா நீங்க வயிறு நம்பி இருக்கணும். வயிறுல வந்து நல்லபடியா உணவு இருக்கணும், ஆரோக்கியமான உணவு இருக்கணும், உடல்நல கோளாறு ஏற்படுத்தாத உணவா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கும், அப்பதான் நீங்க வந்து அதிகமான ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நீங்க பயணம் இருக்கணும். அப்போ இந்த சோசியல் வளர்ச்சிங்கிறதே உங்களுடைய உணவுல இருந்தா ஆரம்பிக்குது. இந்த சமூக முன்னேற்றம், சமூகத்துக்காக நீங்க செய்யக்கூடிய பங்களிப்பு, இது எல்லாமே இங்க நல்ல சாப்பாட்டுல இருந்தா ஆரம்பிக்கும். அப்ப இந்த நல்ல சாப்பாடுங்கிறது என்ன, இந்த நல்ல சாப்பாட்டுல எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது, இந்த மாதிரி வேற வேற தரப்பினருக்கும் வேற வேற விஷயங்கள், வேற வேற காலகட்டங்களில் என்னென்ன சாப்பிடணும், இந்த எஜுகேஷன் ரொம்ப அவசியம். அந்த எஜுகேஷனை தான் இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசினுடைய திட்டம் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கு.
1: நிச்சயமா சார், அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அடையாளம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. இதனை கருத்தில் கொண்டுதான் வந்து மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதிலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விலை உயர்ந்த காய்கறியோ பழங்களோ சாப்பிட்டா மட்டும்தான் ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாம நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து அறிவுரைகளா வழங்கி அரசு சார்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்கவும் செய்யறாங்க. அங்கன்வாடிகள் மூலமா ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா அதற்கான சிகிச்சைகள் போன்ற விஷயங்களையும் வந்து சுகாதார பணியாளர்கள் வாயிலா வழங்குறாங்க. இவ்வளோ முயற்சிகள் வந்து அரசு எடுக்கிறது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும்னா நாட்டு மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வகையில இந்த ஊட்டச்சத்து இயக்கம் இந்த ஊட்டச்சத்து

0: மாதம் கடைபிடிக்கிறதும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில தான் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
2: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
3: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல் விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன சொல்றோமா?
3: டெங்கு காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமா இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு இரவு வணக்கம். நேரம் 9:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிமையான இரவில் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் இதமான பாடல்கள் இனிமையான இசையோடு கேட்டு மகிழ போறீங்க. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி. சுசிலா குரலில்

சிந்ததேவானம் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்துல இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:39:27. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து எல்.ஆர். ஈஸ்வரி குரலில்

நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.

நாம் நேரம் 9:43. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், கவிஞர் மாலி வரிகளில்.

0: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
1: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடல் காசிதான் கடவுளிடா திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குரலில். நேரம் 9:54, 3 நொடிகள்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: ஜோலித்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்தில் இருந்தார். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில்

0: போகிற
1: நேரம் 10:04. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து.

இதமான இசையோட ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்ததே மானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அளிக்கவிருக்கும் பாடல் போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் ராவ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

நிகழ்ச்சியால் ஒலிக்கவிருக்கும் பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா மற்றும் குழுவினர் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் சங்கமம். திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், டி கே ராமமூர்த்தி இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

இரவு நேரத்தில் இதமான இசையோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன் சிந்து தேவால் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

48 நொடிகள் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் திரிசூலம் திரைப்படத்தில் இருந்து. கே ஜே ஏசுதாஸ் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. நேயர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள் படைப்பு, ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். 6:55 சூழல் அறிவோம், பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு வழங்குகிறார் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாடு. பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையும், மீண்டும் 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தின்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 மணி வரையிலும், மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரையிலும் மறுபடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7, 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மாலை 3 மணிக்கு கல்லூரி பூக்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். மாலை 6:20 முதல் 7 மணி வரையும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அன்ஷல். 9:15 முதல் 10 மணி வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 மணி வரை ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 11:00 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுச்சேரி வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேர்களை இனி கேட்கலாம் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: first, India bowled out Japan for a paltry 57 in 19.5 overs. In reply, India overhauled the target, posting 59 for 2 in just 5 overs. And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

ஹலோ மைக் டெஸ்ட் 1. ஓகே சார், டெஸ்ட் 1 2 3 4. ஓகே, செகண்ட் நியூஸ் மைக். ஸ்க்ராச்சிங் சவுண்ட் கேட்டதா?